நேயர்களுக்கு வணக்கம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 17 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 7 தேதி இன்று வியாழக்கிழமை நமது நிலையத்தின் நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகின்றன.

நாளொரு திருக்குறள். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடைமை மக்கள் பெறின். மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் பொருள், பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா.

நேயர்களே, இனி நமது நிலையத்தில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், குட்டை தென்னை சாகுபடி குறித்த, இளநீருக்கான மூட்டை தென்னை சாகுபடி குறித்த, இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள்.

காலை 6:55 சூழல் அறிவோம். மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டியவை. சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரையிசை. 10:02 கெட் செட் கோ வாட்ஸ்அப் ஒன்லி கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று.

8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை. 10:02 கெட் செட் கோ வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். வாட்ஸ்அப் ஒன்லி கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரையில் பெண்கள், ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3

மருத்துவமனைக்கு ஹலோ டாக்டர். பொதுவான நரம்பியல் பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். நான்கு மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், ஐந்து மணிக்கு திரையிசை, மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதற்கிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையும் மணிக்கொரு முறை இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து இடம்பெறும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 மணிக்கு இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 சிறப்பு நிகழ்ச்சி ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்தநாள் தின சிறப்புரை, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். காலை 9 மணிக்கு அரங்கிசை ஆர். ஹரிராம் வீணை சென்னை அஞ்சல், ஆர். சுப்பிரமணியம் மிருதங்கம், எஸ். சத்யநாராயணன் மோர்சிங். 12:02 திரையிசை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தருமபுரி. 11:02 திரையிசை, 12:30 பன்னிசை மாலை, தாடே பள்ளி லோகநாதன் சர்மா பாட்டு, வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திரு அருட்பா பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரையில் பெண்கள், வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

நேரம் 6 மணி. இனி நமது எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், இளநீருக்கான மூட்டை தென்னை சாகுபடி குறித்த, இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின்விற்பத்தி வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டியவை, சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை, 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை, 10:02 கெட் செட் கோ வாட்ஸ்அப் ஒன்லி கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50

புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, திரையில் பெண்கள் ஆர்ஜே சிவகங்காவதி. 2-15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர், பொதுவான நரம்பியல் பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 4 சந்தேஷ் டு சோல்ஜர், 5 திரைசை. மாலை 6:20 to 7 வரையிலும், 7:02 to 7:15 வரையிலும், 7:25 to 8 வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 to 11 வரை தேன் சிந்துதே வானம். இரவு 11 நிகழ்ச்சி நிரல், அதனைத் தொடர்ந்து 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7:00 to 1:00 வரையும், மணிக்கொரு முறை இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 சிறப்பு நிகழ்ச்சி, ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த தின சிறப்புரை படைப்பு, ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். காலை 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, ஆர் ஹரிராம் வீணை, சென்னை அஞ்சல். ஆர் சுப்பிரமணியம் மிருதங்கம், எஸ் சத்யநாராயணன் மோர்சிங். காலை 10:02 திரையிசை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு, ஆகாஷ்வாணி தர்மபுரி. 11:02 திரையிசை, 12:30 பன்னிசை மாலை, தாடே பள்ளி லோகநாத சர்மா பாட்டு, வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். மதியம் 1:00 மகளிர் நேரம், திரையில் பெண்கள், வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி. மதியம் 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 திரையிசை, 3:30 சங்கீத சாரல், 4:00 திரையிசை, 5:00 பொன்மாலை பொழுது. மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரையிசை, மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், செம்மை கரும்பு சாகுபடி குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி சிவகுமார் அவர்களுடன் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. 8:00 திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலர் கல்யாண கலாட்டா நாடகம், எழுதியவர் கே பக்கிரியப்பன், நடிப்பு ராஜேந்திரன், சாந்தி, தணிகாச்சலம், எல் விஜயா, ஆர் பசுபதி, பரத்ராம், டாக்டர் மீனாட்சி லாவண்யா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில், 10:00 to 10:30 வரை ராஜேஷ்குமார் சுதாதர் அவர்களின் குஜராத்தி நாட்டுப்புற இசைப்படைப்பு, ஆகாஷ்வாணி அகமதாபாத். 10:30 to 11:00 வரை முகமது வக்கீல் அவர்களின் காங்கல் இசை படைப்பு, ஆகாஷ்வாணி மும்பை. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசையின் 1215 கிலோ ஹெட்ஸில் ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 to 8:15 பிற்பகல் 2:00 to 3:05 இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய

இந்நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி ஒலிக்கிறது, எனைத்தானும் நல்லவை கேட்க.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.
3: குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே. இறைவன் இன்ப வடிவானவன். அவனுடைய உண்மையான சத்து சித்து நிலைகளை அறிந்து இறைவனுடன் பொருந்தியவர்கள் இன்பமயமாகவே மனம் பொருந்தி விடுவதால் துன்பமான உலகின் ஆசாபாசங்களை நீக்கியவர்களாகி விடுகிறார்கள். லோகாதாய செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, துன்பம் வருவது இயல்பு. அந்த துன்பத்தையும் மூன்று வகையாக பகுக்கலாம். விதிவசத்தால் வரும் துன்பம், பொருளின்மையால் வரும் துன்பம், உடல் நலத்தால் வரும் துன்பம். எடுக்கன் வருங்கால் நகுக நாம் அனைவரும் அறிந்த குறட்பாதான். பல நேரங்களில் பிறருக்கு துன்பம் வந்தால் மகிழ்கிறோம், அதே துன்பம் நமக்கு வந்தால் புலம்புகிறோம். துன்பம் வரும் வேளையில் நம்மால் சிரிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. துன்பம் உச்சத்தை அடைகிற போதுதான் அதை தாழ முடியாமல் ஒரு தீர்வையும் தேடுகிறோம். அப்படியானால் துன்பத்தின் முடிவில் இன்பம் காத்திருக்கிறது என்பதுதானே பொருள். நாம் இன்பம் என்றெண்ணி வீடு வாசல் தோட்டம் துறவு என்று வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். அதனால் துன்பம் ஏற்படுவதும் இயல்பே. ஜப்பானைச் சேர்ந்த ஜென் துறவியான பொகுயு மற்ற ஞானிகளை விட ரொம்பவே வித்தியாசமானவர். இவருக்கு ஏராளமான சீடர்கள் உண்டு. பொகுயுவை சந்திக்க ஒருவர் வருகிறார். அவர் பொகுயுவிடம், நீங்கள் எந்த விதமான பயிற்சியை மேற்கொள்கிறீர்கள் என்றார் வந்தவர். பொகுயுவோ, பயிற்சி என்று எதுவும் இல்லை, பசிக்கும் போது உண்பேன், உறங்க தோன்றும் போது உறங்குவேன் என்கிறார். வந்தவர், நானும் இவற்றையெல்லாம் செய்கிறேன், நான் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இதைத்தான் செய்கிறார்கள், இதில் என்ன பயிற்சி இருக்கிறது என்று கேட்கிறார். பொகியு, நீங்கள் செய்யும் செயல் என்ன என்பதை உணராமல் செயல்படுகிறீர்கள், மேலும் திட்டங்கள் போடுகிறீர்கள். என்ன சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே வேறொன்றை சிந்திக்கிறீர்கள், வேறொன்றை பார்க்கிறீர்கள்.

0: வேறொன்றை பற்றி பேசவும் செய்கிறீர்கள். அத்துடன் உங்களை அறியாமலேயே சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது. உறங்கும் போதும் பல எண்ணங்கள் குறுக்கிடுகின்றன. உருண்டு புரண்டு தூங்குகிறீர்கள், கனவு காணுகிறீர்கள், விழிக்கிறீர்கள், மீண்டும் உறங்குகிறீர்கள். ஆனால் நான் எந்த செயலை செய்தாலும் நிகழ்காலத்தில் இருந்து செய்கிறேன் என்றாராம். அதன் பிறகாக பொகுயுவின் வாழ்வில் நடந்த மற்றொரு சம்பவம். பொகுயுவிடம் ஒருவர் சீடனாகும் விருப்பத்துடன் வந்தார். ஆனால் அந்த சீடனை பொகுயு விரட்டிவிட்டார். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பொகுயு இறந்த பின்னர் அவரால் விரட்டிவிடப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பொகுயுவே தன்னுடைய குரு என்றார். இதை கேட்டவர்களுக்கு ஆச்சரியம். தன்னை சீடனாக ஏற்க மறுத்தவரை குரு என்கிறாரே என்று சிலர் பரிகாசமும் செய்தனர். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னார், பொகுயு அவர்களுடைய மறுப்பு அவர் என்னை விரட்டி அடித்தது, நிராகரித்தது. இதற்கெல்லாம் காரணம் தன்னை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதுதான் அவர் எனக்கு உணர்த்திய செய்தி. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு நிழலாக போயிருப்பேன். அவர் நடந்து கொண்டதைப் போலவே நடந்திருப்பேன். அவர் சொன்னதை நானும் சொல்லியிருப்பேன். அவருடைய பிரதியாக நான் மாறியிருப்பேன். நான் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகவே கடுமையாக நடந்து கொண்டார். அவரது கடுமையே எனக்கு அவர் காட்டிய கருணையாகும். அதை புரிந்து கொண்டதால் தான் எனக்கு ஞானம் கிடைத்தது என்றார் புதிய துறவி. ஒரு ஞானியை பின்பற்றுவது என்பது அந்த ஞானியைப் போலவே மாறுவதல்ல. அந்த ஞானி சென்ற வழியில் ஞானத்தை தேடுவதே உண்மையான ஞானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வதும், சான்றோர்கள் வாழ்க்கையின் வழியை தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதுமே குறைவிலா நிறைவாழ்வு வாழ்வதற்கான வழி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் எஸ் விமல் அவர்கள்.

நேரம் 6:15. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கருணை வடிவமே சாய்பாபா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 24 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: அப்பாடா, ஒரு வழியா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்க எல்லாம் ரோட்ல எவ்வளவு காரு, பஸ் டூ வீலர் வண்டிங்க, அப்பாப்பா அவ்வளவு நெரிசலா இருக்குது. நம்ம ஊருக்கு இங்க வந்த பிறகுதான் சந்தோஷமாவும் இருக்கு.
1: தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா?
0: நம்ம கிராமம் கிராமம் தான். சரி, நம்ம மொபைல் எடுத்து நியூஸ் ஆன் ஏர் செலக்ட் பண்ணி பாட்டை கேட்டுக்கிட்டே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வீடு போய் சேருவோம்.

0: தூரக்கா வர்றது கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. ஆமா கருத்த முத்து தான். எப்பா கருத்த முத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
1: எப்ப காத்த முத்து, காத்த முத்து, சைக்கிள் பிரேக் இல்லப்பா.

0: உந்திரப்புறம் புடி புடிப்பா புடிப்பா புடியா போடா. ஆ நீ சொல்லுப்பா.
1: என்னப்பா காலையிலேயே டவுன்லேருந்து வந்துட்டு இருக்கிற சைக்கிளில்?
2: காதமுத்து சைக்கிளை பஸ் ஸ்டாண்டில் தான் போட்டான், சென்னைக்கு போய் வருமா நானே மாமியார் வீட்டுக்கா.
1: ஓஹோ சென்னைக்கு போயிட்டு இப்பதான் வந்து இறங்கினியா?
2: ஆமா ஆமா, மரக்காணத்துல பஸ் நிறுத்தினாங்க சாப்பிடறதுக்கு. அங்க ஒரு எல்லி சாட்டம்பா, அந்த எல்லி வெட்டுற ஒரு 40 ரூபாய் வாங்கிட்டு இருப்பா.
1: கருத்தமுத்த ஊர் உலகம்லாம் உனக்கு என்னன்னு தெரியாதா?
2: என்னப்பா இப்படி கேட்ட?
1: இளநி டவுன்ல எல்லாம் 50 ரூபாய்க்கு விக்குது.
2: விருந்தாடி வந்தாங்கன்னா மரத்துல ஏறி 2-3 இளநி வெட்டி கொடுப்பான். இதான் இளநிக்கு நமக்கு வேலை.
1: அப்பா நீ சொல்றது நம்ம ஊர்காட்டுல நடக்கக்கூடிய விஷயம், ஆனா அத ஒரு விற்பனையா ஒரு மார்க்கெட்டிங்கா பண்ணணும் அப்படின்னா இளநீருக்குன்னே ரகங்கள் இருக்குது.
2: ஓஹோ,
1: அந்த தென்னைய பயிரிட்டு இளநிய கொண்டு போய் விக்கிறது தான் வேலையே, அதுல இருந்து காயே எடுக்க மாட்டாங்கப்பா.
2: ஓ நல்ல வருமானம் கிடைக்கும் பொழுது பாப்பா. காதமுத்தா நீ சொல்றத பார்த்தா எனக்கு வருமானம் பாக்குற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்குதா. ஒரு 1/2 ஏக்கர் மீதி நிலம் இருக்குதா, நீ சொல்ற அந்த இளநீருக்குன்னு தனியா பயிரிடுறான். நீ மேற்கொண்டு அந்த விவரங்கள்லாம் சொல்லு எனக்கு.
1: கருத்தமுத்து நீ இளநீருக்கு அப்படின்னு தென்னை பயிரிடணும்னு நினைச்சிட்டா குட்ட ரகத்தை தான் பயிரிடணும்.
2: ஓஹோ
1: ஆமாப்பா, நின்னுகிட்டே பறிக்கிற மாதிரி ஒரு 8-9 வருஷத்துல நமக்கு நல்ல காய்ப்பு வர்ற மாதிரி இந்த மாதிரி மரத்தை நீ வச்சினாதான் உனக்கு லாபம்.
2: ஓஹோ இது ஹைபிரிட்டா இருக்குமா எப்படி பாரு?
1: ஆமாப்பா, குட்ட ரகங்கிறது ரொம்ப வருஷம் காய்க்காது, ஆனா காய்ப்பு வந்து நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
2: நல்லா இனிப்பா இருக்குமா?
1: ஆமாப்பா நல்லா இருக்கும், பாக்கிறதுக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும். இந்த செவ்வளனி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரு, அப்புறம் அந்த பச்சை இளநி,
2: பச்சை
1: மாதிரி 3 ரகம் வருதுப்பா இந்த குட்ட ரக தென்னையில.
2: ஓஹோ சரி காத்தமுத்த, இதை எப்படி பயிரிடலாம், விற்பனை பண்ணலாம், எப்படி லாபம் கண்டுபிடிக்கலாம், அதை பத்தி விவரமா சொல்லு காத்தமுத்த.
1: கருத்தமுத்து நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில 3 அடி அகலம், 3 அடி உயரம், 3 அடி நீளம், இந்த அளவுல தான் நம்ம தென்னை மரத்துக்கு நம்ம குழி எடுக்கிறோம். குழி எடுத்த பிறகு நாம முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளை எறும்புடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு லிண்டேன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு.
2: ஓஹோ,
1: அதாவது அந்த மருந்தை நம்ம குழிகளில் முதல்ல தெளிச்சு விட்டுட்டு அதுல வந்து நம்ம மக்கிய தொழுவுறோம், ஒரு 60 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம அந்த குழிக்குள்ள கொட்டிட்டு அப்புறம் செம்மண் அப்புறம் மணல் இதெல்லாம் ரொம்ப நல்லா கலந்து அதுக்குன்னு முறை இருக்கு, அந்த விதத்துல வச்சு குழியோடைய நடுவுல வந்து மண் கலவை அப்படியே லைட்டா நீக்கிட்டு நம்ம வந்து இந்த தென்னை கன்று நல்லா முளைச்ச கன்று நல்லா வாலிபமா நல்லா வீச்சா கிளம்பிருக்கோம், அந்த மாதிரி கண்ணை நம்ம வைக்கணும். தென்னங்கன்று வளர்ந்து நல்லா தண்டு உருவாகுது இல்ல, அந்த நேரத்துல நாம ஓரங்களை குறைச்சி குழிகளை சுத்தமா நிரப்பிடணும்பா. இந்த மாதிரி வந்து முதல்ல நம்ம தென்னை சாகுபடிக்கு குழி எடுத்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அப்புறம் இடைவெளி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவும் நம்ம குட்ட ரகமா பண்ண போறோம், அதனால ஒரு 6.5 இந்த அளவு இருந்ததுன்னா போதும். இதுதான் வந்து இந்த குட்ட ரகத்துல நாம ஃபாலோ பண்றது. இதே நெட்ட ரகமா இருந்தா ஒரு 7.5 மீட்டர் 8 மீட்டர் வரைக்கும் கூட நம்ம அந்த இடைவெளியை வச்சுக்கலாம்.
2: சரி சரி சரி,
1: இந்த மாதிரி நீ வச்சிக்க. இளநீங்கிறது நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது இல்லையா,
2: ஆமா,
1: அதுவும் நின்னுகிட்டே பறிக்கிற மாதிரி நம்ம மரம் இருந்துச்சுன்னா அதை விட நமக்கு என்ன,
2: சரி
1: ஈஸியா பறிச்சிடலாம், ஈஸியா நம்ம விற்பனை கொண்டு போயிடலாம்.
2: காதமுத்த இளநீருக்கான அந்த குட்டத்தண்ணில அதனுடைய ரகங்கள் எல்லாம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
1: சொல்றேன்ப்பா கருத்தமுத்த, சவுகாட் ஆரஞ்சு குட்டை இப்படி ஒரு வகை இருக்கு, சவுகாட் பச்சை குட்டை மஞ்சள் நிற இளநீர் இருக்குல்ல அது ஒரு ரகம் இருக்கு. இதுல வந்து எந்த ரகத்தை வேணாலும் நீ பயிர் பண்ணலாம். இதுல என்னன்னா அந்த குட்டை தென்னை மரம் இருக்குல்ல, இது நட்ட 3வது வருஷமே பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுல வந்து கொஞ்சம் பிஞ்சு வைக்கும் உதிர்ந்துரும் அப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு 8-9வது வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கோல கோலையா காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆமாப்பா, பாக்குறதுக்கு அழகா இருக்கும்பா. ஏன்னா ரகம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, என்ன சொன்ன சவுகா.

0: குட்டை தென்னை அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல வந்து ஆரஞ்சு மஞ்சள் பச்சை, அதை பார்க்க பார்க்க நமக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்ம அதை வெட்டி கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கணும்னு போனோம்னா பாக்குற வியாபாரி எல்லாம் நம்ம அந்த தென்னங்குலைய விலை பேசி வாங்கிக்குவாங்க. அதனால ஈஸியா விற்பனை பண்ணிடலாம். என்ன ஒண்ணு, வறட்சியால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த குட்டை தென்னைக்கு இருக்கு.
1: ஓஹோ,
0: அதனால இந்த நீர் பாசறது, உரம் போடுறது, இதெல்லாம் நல்லா கவனம் செலுத்தணும். அப்பதான் காய்கள் நல்லா பெருசா இருக்கும், நல்லா வட்ட வடிவுல அழகா இருக்கும். இதெல்லாம் நீ கவனமா செய்யணும். தென்னை மரத்துக்கு வருஷம் வருஷம் நீ கொஞ்சம் உரம் வைக்கணும். இதெல்லாம் செஞ்சீன்னா இந்த குட்டை ரக தென்னை சாதாரணமா வருஷத்துக்கு ஒரு 100 காய் காய்க்கும்.
1: சரி சரி.
0: ஆனா நம்ம நல்லா பராமரிச்சோம்னா 150 காய்க்கு மேல நமக்கு கிடைக்கும்பா. வந்து 100 மரம் இருக்குன்னு
1: வச்சுக்க,
0: ஒரு மரத்துக்கு 150 காயின்னா அப்ப வந்து 100 மரத்துல நமக்கு லாபம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும்பா. பொதுவா இளநீங்கிறது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பானம், அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் இப்ப மக்களுக்கு நிறைய தெரியுது, எல்லாரும் இளநி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீ தாராளமா இந்த இளநீருக்கான அந்த குட்டை தென்னையா நீ பயிரிடலாம். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா.
1: நல்லதே நடக்கட்டுங்க அத்தமுத்து. நீங்க இளநீருக்கான குட்டத்தனை பத்தி நல்லா விவரமா சொன்ன. இந்த தென்னங்கன்ற வாங்கிய அரை ஏக்கர்ல நட்டு நல்ல வளர்த்து நல்ல வருமானத்தை பாக்குறேன். நானு
0: இளநீக்கின்னு ஒரு தென்னந்தோப்பை நீ உருவாக்க போற, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
1: எனக்கும்பா.
0: ஆமாப்பா, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இளநீதான்ப்பா நமக்கு தென்னை மரம் சாகுபடியில நல்லா லாபம்
1: கொடுக்கக்கூடிய.
0: அதனால நீ தாராளமா செய்ப்பா.
1: சரி சரி சரி சரி
0: சரி கருத்த முத்தாப்பா, நான் கிளம்பட்டுமா?
1: நீ பாத்து போயிட்டப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா.

0: உழவர்களுக்கான செய்திகளில் இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டாம் லாம் நேற்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் பயன்பெறும் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் உள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். வர்த்தகம், சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுற்றுலா போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகள் விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சியில் வியட்நாமின் பங்களிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் பாதுகாப்புத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக வியட்நாமுடன் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளும் வரலாற்று, நாகரீகம் மற்றும் கலாச்சார உறவுகளில் வலுவான நட்புறவை கொண்டுள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஹரியானாவின் சந்தி மந்திரில் உள்ள கமான் மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் குறித்து அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் 41 வயதான மனைவி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் சம்மதத்துடன் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இது கருணை மற்றும் தேச ஒற்றுமையின் உதாரணமாக திகழ்வதாக அது கூறியுள்ளது. நாட்டில் உறுப்பு தான கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய

0: மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 வயதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஆண்டு மருத்துவ பரிசோதனை இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கிறார். ரசாயனங்கள், நச்சுப் பொருட்கள், கனரக இயந்திரங்களை கையாளுதல் உள்ளிட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு வயது உச்சவரமின்றி மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட உள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் தாவேக்கா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆனால் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்று கூறினார். ஆதரவு கோரி தங்கள் கட்சிக்கு தாவேக்கா கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதுகுறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் முடிவை அறிவிக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் இன்று தெரிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதற்கிடையே திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே மாநிலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று காலை வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் சுட்டெரித்த வெயில் மீண்டும் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் அவதியடைந்து வந்தனர். இந்த சூழலில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், இடையால், குத்துக்கல் வலசை, இலத்தூர், தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம், சிந்தாமணி, மேலகரம், வல்லம், இளஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் காலையில் சுட்டெரித்த வெயில் மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இம்மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தடைகளை நீக்குவதாக அறிவித்துள்ள நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பங்களாதேஷின் வர்த்தக ஒப்பந்தம் ஒருதலைபட்சமானது என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். கேரள சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தமது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி விசைப்படகுகள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த ஒரு பெண்ணிடம் கையூட்டு பெற்றதாக காவலர் ஒருவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கல்குவாரியில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி

0: அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் நேற்று மாலை ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் நிறைவை ஒட்டி அங்குள்ள இஷ்ட சித்தி திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் தைவானின் சங் ஹவ் குவாங், ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பிரசாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி தியாக்ராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு வர்த்தகம் கடந்த 10 பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மக்கள் உறுப்பு தானம் செய்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவ வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55, 8:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மழை நீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கு நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றுவது மிகவும் அவசியம். இன்றைய நவீன உலகில் பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் இயற்கை வளங்களின் தட்டுப்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி ஆகிய இரண்டும் தவிர்க்க முடியாத தேவைகளாக மாறியுள்ளன. இவை வெறும் சேமிப்பு முறைகள் மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினருக்கான பாதுகாப்பு அரண்களாகவும் விளங்குகின்றன. மழைநீர் சேமிப்பு என்பது வான் மேகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தூய்மையான நீரை வீணாக்காமல் நிலத்தடியில் அல்லது தொட்டிகளில் சேமிப்பது ஆகும். கோடை காலங்களில் லாரிகள் மூலம் அதிக விலை கொடுத்து நீர் வாங்குவது, அதிக பணம் கொடுத்து தண்ணீர் கேன்கள் வாங்குவது என்பதை குறைக்கலாம். கிணறு அல்லது ஆழ்துளை கிணற்றின் நீர்மட்டம் உயர்வதால் மின் மோட்டர் பயன்படுத்துவதற்கான செலவையும் இதன் மூலம் குறைக்க முடியும். நிலத்தடி நீரின் உவர்ப்புத்தன்மை குறைந்து நல்ல குடிநீர் கிடைக்கும். ஒரு பகுதியில் உள்ள அனைவரும் மழை நீரை சேமித்தால் அந்த ஊரின் நிலத்தடி நீர்மட்டம் ஒட்டுமொத்தமாகவே உயரும். சாலைகளில் நீர் தேங்குவதை தடுத்து மழைக்காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தொற்று நோய்களையும் இது குறைக்க உதவும். வேகமாக ஓடும் மழை நீர் மண்ணின் மேலடுக்கை அரித்துச் செல்வதையும் தடுக்க முடியும். வறட்சி காலங்களிலும் தாவரங்கள் மற்றும் மரங்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை நிலத்தடி நீர் மூலம் நம்மால் மீண்டும் அதனை வழங்க முடியும். சூரிய சக்தி மின் உற்பத்தி பயன்பாடு வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். பொதுமக்களிடையே மிகுந்த விழிப்புணர்வை தொடர்ந்து அரசாங்கங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்த

0: கூட சூரிய சக்தி மின் உற்பத்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஒளியை சோலார் பேனல்கள் மூலம் மின்சாரமாக மாற்றுவதே சூரிய சக்தி மின் உற்பத்தி ஆகும். மாதந்தோறும் செலுத்த வேண்டிய மின் கட்டணத்தை பெருமளவு நாம் மிச்சப்படுத்தலாம். பொது மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டாலும் சூரிய சக்தி மூலம் தொடர்ந்து மின்சாரத்தை நம்மால் பயன்படுத்த முடியும். சோலார் பேனல் அமைக்கச் செய்யும் செலவு சில ஆண்டுகளில் மின் கட்டண சேமிப்பு மூலம் திரும்ப கிடைத்துவிடும். வீடுகளிலேயே மின்சாரம் தயாரிப்பதால் அரசின் மின்சார விநியோக கட்டமைப்பு மீதான சுமையும் இதன் மூலம் குறைகிறது. சோலார் பேனல் தயாரிப்பு, பராமரிப்பு மற்றும் விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் பெருகும் சூழல் ஏற்படும். நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் போது வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்கள் சூரிய சக்தியில் இல்லை. அதனால் சுற்றுப்புற சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இது ஒரு சுத்தமான எரிசக்தி, கிளீன் எனர்ஜி என்பதால் ஓசோன் படலம் இதனால் எவ்வித பாதிப்புக்கும் ஆளாவதில்லை. நீரின்றி அமையாத உலகு மற்றும் இயற்கையே வாழ்வின் ஆதாரம் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டில் மழைநீர் சேமிப்பை ஒரு கடமையாகவும் சூரிய சக்தி பயன்பாட்டை ஒரு பழக்கமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் வாழும் பூமியை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக ஒப்படைக்க உதவும் மிகச்சிறந்த வழியாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மழைநீர் சேமிப்பு மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள் இருக்கிறது. ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்போர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். அண்ட் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இடம்பெற இருக்க பொதுவான நரம்பியல் பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளமான இசிஏ நெட் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் நிகழ்நேர கண்காணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் சிறப்பாக பங்காற்றியுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 10 கோடிக்கும் அதிகமானோர் இசிஏ நெட் செயலியை பதிவிறக்கம் செய்திருப்பது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருகிறது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். மேற்காசிய நெருக்கடிக்கு மத்தியிலும் சமையல் எரிவாயு விநியோகத்தை 100% வர்த்தக எரிவாயு விநியோகத்தை 70% உறுதி செய்ய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்கு இகேஒய்சியை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. மாஹேவில் உள்ள இந்திரா காந்தி அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளமான www.igptc.mahe.in தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இரவு ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 33 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:02. இனி கேட்கலாம் புதுவை புதுமை.
3: சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள்.

0: குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்குரைஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: இப்ப சொத்து வாங்குறப்ப மூலப்பத்திரத்தை பார்க்கணும் அப்படிங்கறது கட்டாயம் பாருங்கன்றாங்க. அந்த மூலப்பத்திரங்கிறது வந்து 40-40 வருஷம் அது பார்த்தா போதுமா? அதுல வேற என்ன கவனிக்க?
2: அதாவது அந்த மூலப்பத்திரத்தை எதுக்கு பார்க்க சொல்றாங்க அப்படின்னும் போது, இவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தின் மூலயமாக அந்த சொத்து வந்திருக்கா, இல்ல ஒரு அரசாங்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்த இவங்க வந்து மறைமுகமா ஆவணமா கிரியேட் பண்ணிருக்கிறாங்களா, இல்ல அந்த சொத்து வந்து அன்ரெஜிஸ்டர்டு வில் அப்படின்னு சொல்லுவாங்க, பதிவு செய்யப்படாத ஒரு உயில் சாசனத்தின் மூலயமா உருவாக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா அந்த சொத்தை வந்து நீங்க வாங்கும் பொழுது அதன் பின்னாடி வர சொத்துக்கு சம்பந்தமா பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். அதுக்காக தான் அந்த மூலாதார பத்திரம். மூலாதார பத்திரம்ன்றது இப்ப நீங்க வாங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு கிரய பத்திரம் தெளிவா எழுதப்படும், அதே மாதிரி இதற்கு முன்னாடி இருக்கிற ஆவணமும் இதற்கு முன்னாடி இருக்கிற ஆவணமும் ஒரு 3-4 ஆவணங்களா நீங்க பரிசீலனை பண்ணும்பொழுது அதுல வந்து தெளிவா இருக்குதா அப்படின்றது வரும். இதுல ஒரு படி இன்னும் மேல போனாக்கா லீகல் ஒபினியன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு கன்சல்டிங்னு ஒன்னு பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எழுத்துப்பூர்வமாகவும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் பார்வையில் ஆவணங்கள் உங்களுக்கு தெரியலனா இப்போ பத்திரம் எழுத்துற அவங்க மூலயமா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி வாங்குற பட்சத்தில் அந்த மூலாதார பத்திரத்தில் அவங்களுக்கு அது எப்படி கிடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து இந்த சொத்துக்கு முதல் ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக செய்யணுங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அரசாங்கத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடம் அது வந்து வெறும் பட்டாவாக வழங்கப்பட்டது, இது ஒரு சமூக மக்களுக்காக அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சொத்தோட உரிமையாளர் இதை வாங்கியிருந்தாலும் அதை இழக்க நேரிடும். அதனால இதெல்லாம் வந்து மூலப்பத்திரம் வரைக்கும் பார்க்கறது முக்கியமான விஷயம்.
1: இப்ப ஒரு பிளாட்டோ அல்ல வந்து ஒரு கட்டின வீடோ பேங்க் லோன்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க, ஏங்க இந்த ஈசி பார்க்கறது இந்த மூலப்பத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம வேலை இல்லை, எல்லாம் பேங்கே பார்த்துக்கும், அவங்களே லாயர்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க லோன் கொடுக்குறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை?
2: இதுல வந்து 90% உண்மைகள் உண்டுங்க. ஏன்னா வங்கி வந்து ஒரு கடன் வழங்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சொத்தோட உரிமையாளருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குதோ அதே பொறுப்பு வங்கிக்கும் இருக்குங்க. அந்த வங்கி வந்து உங்களுக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு இதற்கு முன்னாடி ஒரு விற்பனையாளர் வந்து இது அவங்களுக்கு சொந்தமே இல்லைன்ற வந்து ஒரு வழக்கு போட்டாக்கா வங்கியாலையும் போய் திருப்பி அதை வசூல் செய்ய முடியாது. அதனால வங்கிகள் வந்து கூடுமானவரையிலையும் அவங்களும் ஒரு ஜாக்கிரதையாக கையாள முறை தான் இது. இருந்தாலும் தவறு அவங்க சைட்லேயும் நடந்து போயிட்ட ஒரு வாய்ப்புகள் உண்டு. தவறு என்பது யதார்த்தமாக நடக்கக்கூடியதில்லை. கவனமாக பார்க்கும்பொழுது நம்ம அதில் வந்து ஏதாவது ஒரு சிறு பிழை இருந்து இவங்க விட்டு இருந்தாக்கா அதன் அடிப்படையில் வந்து இல்லை வங்கி தான் பார்த்துட்டாங்கன்றதுக்காக நம்ம சொத்தில் வில்லங்கம் இல்லை, இல்லை சொத்தை வில்லங்கம் பார்க்க வேண்டாம் அப்படின்றது பொருள் கிடையாது. நம்மளும் தனிப்பட்ட முறையில் அதை பார்க்கணுங்க.
1: இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு இந்த பட்டா சிட்டா அடங்கல் இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருங்க அப்படின்றாங்க. இது எதனால்?
2: பட்டா சிட்டா அடங்கல் இது பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய அர்த்தங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல பட்டானா என்னன்னு சொல்கிறாங்க, சிட்டானா என்ன, அடங்கல் தான். அடங்கல் என்பது முதல் விஷயங்க. இப்போ அந்த ஒரு நிலமாக இருக்கிற இடத்துல யார் பயிர் வைத்து கொண்டு இருக்கிறாங்களோ, யார் பயிர் செய்கிறாங்களோ அதை போய் அந்த சம்மந்தப்பட்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லப்பட விஏஓ மனையக்காரரிடம் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு அடங்கல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனையக்காரர் வந்து அந்த இடத்தை ஆய்வு செய்து அவர் ஒரு அடங்கல் வழங்குவார். அடங்கல் என்பது தற்போது அந்த சொத்து யார் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது சொத்தோட உரிமையாளர் தான் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ நான் பார்த்துக்கிறேன் என் சார்பில் யாராவது ஒருத்தர் இந்த நீங்கள் பயிர் வைங்க,
1: ஒரு
2: குத்தகை வச்சிருப்பாங்க. அப்போ அதில் குத்தகைதாரராக இவர் வந்து இந்த இடத்துல குத்தகைக்கு இந்த பயிர் செய்துட்டு வர்றார், எந்த வகையான பயிரும் செய்கிறாருன்னு வழங்கப்படுற முதல் ஆவணம் தாங்க அடங்கல். அதற்கப்புறம் வந்து பட்டா. பட்டா என்பது பயிர் செய்பவருக்கு வழங்கப்படுவதில்லை, உரிமையாளருக்கு பெயருக்கு வழங்கப்படுவது, அதற்கு பெயர் தான் பட்டா. பட்டா என்பது இந்த சர்வே நம்பர்னு சொல்லுவாங்க, ஒரு நம்பர் இருக்குங்க, அந்த சர்வே நம்பருக்குடைய இந்த எக்ஸ்டென்ட் அந்த இடத்தினுடைய வகைப்பாடும் அளவும் குறிப்பிட்டு வழங்கப்படுறது தாங்க பட்டா. சிட்டா என்பது அந்த மொத்த கிராமத்தை சேர்ந்தது தான் சிட்டா. இதுதான் அந்த வகை.
1: ஒரு நிலமோ இல்லை ஒரு வீடோ ஒரு சொத்து வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல வந்து இந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்?
2: அதாவது இப்போ நம்ம ஒரு சொத்தை வந்து நம்ம பார்க்குறோங்க, நமக்கு பிடிச்சிருக்குது, அந்த சொத்தை வந்து நம்ம வாங்கணும்னு டிசைட் பண்ணும்பொழுது அது சம்மந்தமாக தான் நமக்கு வந்து தொகை இல்லை, அந்த விற்பனை வாங்குறதுக்கு நம்ம தொகை குறைகிற பட்சத்தில் நம்ம ஏதாவது வங்கி மூலயமா கடன் பெறுறதுக்கோ இல்லாத ஒரு முயற்சி செய்கிறோம், இல்லை ஒரு காலதாமதம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இல்லை சேல் அக்ரிமெண்ட்னு சொல்கிறது. இந்த சேல் அக்ரிமெண்ட்னா நீங்கள் கொடுக்க விருப்பப்படுறவர்கிட்டையும் வாங்க போகிறவரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கிற ஒரு ஒப்பந்தம். இது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படணும். பதிவு செய்யப்பட்டால்தான் இதை நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்ய முடியும், ஒரு வேளை உரிமையாளரோ இல்லை வாங்குபவரோ ஏமாற்றும் பட்சத்தில். இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன முக்கியமாக குறிப்பிட்டிருக்கணும்னா இந்த இடத்திற்கு எவ்வளவு தொகை நாங்கள் மொத்தமாக பேசி முடித்து கொண்டோம், அதில் நான் தற்போது எவ்வளவு அட்வான்ஸ்

0: கொடுக்கிறேன், மீதில் உள்ள தொகையை நான் எத்தனை காலத்திற்குள் கொடுத்து விடுகிறேன். இது 11 மாதத்துக்குள்ளாக இருந்தாக்கா பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் 11 மாதத்துக்குள்ளார ஒரு காலமாக இருந்தாலும் பதிவு செய்தால்தான் இதை ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் படி நம்ம ஒரு வழக்காக தாக்கல் செய்ய முடியும். இந்த கிரையின் உடன்படிக்கையில் இந்த 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்கணுங்க. ஒப்பந்த காலம், மொத்த தொகை, பேசிய தொகை எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறோம், மீதமுள்ள தொகையை எத்தனை நாட்குள்ளே கொடுத்துறோம். இப்போ இந்த மாதிரி கொடுக்க தவறுற பட்சத்தில் நம்ம அதை மறுபடியும் கால நீட்டிப்பு கேட்டு வாங்கிக்கிறதுக்கு அது ஒரு வழக்கம் இருக்குது, அதுவும் நம்ம வாங்கிக்கலாங்க. இல்லை இது மாதிரி இவர் வந்து தொகை கொடுக்க மாட்டாருனாக்கா ஒப்பந்ததாரர் முதல்ல இருக்கிறவர் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நான் வேற யாருக்காவது விற்பனை செய்கிறேன்ட்டு இதை ரத்து பண்ணுறதுக்கு
1: பிரேக் பண்ணிக்கலாம்,
0: பண்ணிக்கலாம், அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது.
1: இப்போ இன்னொன்று சார், இந்த பத்திர பதிவு அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்.
0: பதிவு கட்டணம், பதிவு கட்டணம் என்பது இப்போ எல்லாமே ஆன்லைன் முறையாக எடுத்துங்க, அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுற கட்டணத்தை தவிர எதுவும் நீங்கள் கூடுதலாக செலுத்தப்பட வேண்டாம். அதை தாண்டி முத்திரைத்தாள், ஸ்டாம்ப், ஸ்டாம்ப் என்பது எவ்வளோக்கு வாங்கணும்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதுவும் இப்போ ஆன்லைன்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இப்போ முத்திரை தீர்வை வந்து ஒரு சில பத்திரங்களுக்கு 1%, ஒரு சில பத்திரங்களுக்கு 2%, ஒரு சில பத்திரங்கள் 8%, அந்த மாதிரி ஒரு ஒரு வகையாக பிரிச்சிருக்காங்க. அது போக பதிவு கட்டணும். இதற்கு போக நீங்கள் டாக்குமெண்டேஷனுக்காக ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஃபீஸ்

0: எதுவும் நீங்கள் கூடுதலாக செலுத்தப்பட வேண்டாம். அதை தாண்டி முத்திரைத்தாள் ஸ்டாம்ப், ஸ்டாம்ப் என்பது எவ்வளோக்கு வாங்கணும்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதுவும் இப்போ ஆன்லைன்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இப்போ முத்திரை தீர்வை வந்து ஒரு சில பத்திரங்களுக்கு 1%, ஒரு சில பத்திரங்களுக்கு 2%, ஒரு சில பத்திரங்கள் 8%, அந்த மாதிரி ஒரு ஒரு வகையாக பிரிச்சிருக்காங்க. அது போக பதிவு கட்டணும். இது போக நீங்கள் டாக்குமெண்டேஷனுக்காக ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஃபீஸ்னு அதை அதுவும் அரசாங்கத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 500 ரூபாய், 1000 ரூபாய் தான் அதிகபட்ச தொகையை, அதையும் நீங்கள் செலுத்திட்டு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். பத்திரப்பதிவு பண்ணும்பொழுது உரிமையாளரும் கிரயம் வாங்குறவரும் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். முக்கியமான விஷயம் சாட்சி. சாட்சி என்பதை எல்லாருமே வந்து சும்மா அந்த நேரத்துக்கு யாராவது வாங்க அப்படின்னு, சாட்சியை தயவு செய்து சரியான ஆளா சூஸ் பண்ணி கரெக்டாக கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது அந்த சாட்சி சொல்லும் நபர் தான் ஆமாம் நான் உடன் இருந்தேன் என்பதை தெளிவாக சொல்வார். சாட்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான
1: ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் அது ரொம்ப முக்கியம், அதையும் ரெடி பண்ணிங்க அப்படின்றாங்க. இடம் வாங்குறப்பையும் என்ன சார் அது அப்படின்னா?
0: அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம்ன்றது வந்து
1: அதாவது ஸ்கெட்ச் பிளான்,
0: அப்ரூவ்டு பிளான். அப்ரூவ்டு பிளான்னா இப்போ நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு வீடு கட்டினாக்கா அரசாங்கத்திட்ட அந்த முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் கட்டடம் கட்டணுங்க. அதாவது அரசாங்கத்தால் ஒரு சில விதிமுறைகள் விரிக்கப்படும். அதாவது இவ்வளோ தூரம் ரெண்டு கட்டடத்துக்கு நடுவில் இடைவெளி விட்டுருக்கணும், முன்பு வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்க்கிங் இடம் விட்டுருக்கணும், பின்னாடி வந்து எவ்வளோ இடம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளை பின்பற்றணுன்றதுக்காக தான் இந்த பிளான் போட சொல்கிறது. இதை மக்கள் வந்து எதாவது தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதை பிளான் வாங்கினா நமக்கு அதிகமாக வரி போட்டுடுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த வீடு கட்டி முடித்தவுடன் அந்த வீட்டிற்கான வரி போடும்போது களப்பணி செய்வதற்கு அந்த பில் கலெக்டர் கண்டிப்பாக வந்து வீட்டை ஆய்வு செய்வார்கள், அளவீடு செய்வார்கள். அதனால நீங்க கட்டினது எதுவுமே மறைக்க முடியாது. மக்களாக தான் அவங்களே நம்மளே வந்து அந்த பிளான் அப்ரூவ்டு வாங்கிட்டாக்கா பிற்காலத்தில் அந்த வங்கிக்கு போய் ஏதாவது கடன் வாங்கும்பொழுது இது அப்ரூவ்டு பிளானா, இதை வந்து பதிவு செய்யப்பட்டு உள்ளதான்னு கேட்பாங்க. அப்படி அப்ரூவ்டு பிளானாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்போ, அப்படி இல்லை என்றால் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்துக்கு அப்ரூவல் வாங்குறது வந்து இப்போ கிடையாது, முன்பே வாங்கியிருக்கணும். அன்அப்ரூவ்டு பிளானாக இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் கடன் பெறதுக்கு சிக்கல் வரும்.
1: இப்போ ரெண்டு இடம் வந்து பிளாட் போடுறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் இல்லை, அதனால் பிளாட் போட்டு விற்கிறாங்க. இன்னொரு இடத்துல இந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அப்படின்றாங்க, இதுக்கு ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த டிடிசிபினா என்ன, அதனால வந்து வாங்குறவங்க விற்கிறவங்க இவங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம்?
0: அதாவது ஒரு இடத்துக்கு வந்து நகரமைப்பு பண்ணும்போது ஒரு சில பொது விஷயங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படணும் அப்படின்னு ஒரு வரன்முறை இருக்குங்க. அந்த வரன்முறையை சரியாக கண்காணித்து இந்த வரன்முறையெல்லாம் இந்த லேஅவுட் போட்டவங்க செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்றது தான் சார் இந்த டிடிசி. பொது இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க், விளையாட்டு திடல், அது மாதிரி சாலையோட நீளம் அகலம், சாலை வந்து குறுகிய சாலையாக இருக்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் வந்து 3 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் வரைக்கும் சாலை, ஒரு குறுக்கு சாலையாக இருந்தாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மீட்டராவது இருக்கணும், 4 மீட்டராவது இருக்கணும்னு ஒரு சில வரன்முறைகள்லாம் இருக்குது. இந்த வரன்முறையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்றது தான் இந்த டிடிசிபிக்காரங்களுடைய முதல் வேலை. அதை அவங்க அப்படி செஞ்சுருக்கிற பட்சத்தில் அந்த பிளானை வந்து அப்ரூவ்டு லே அவுட்டு, அப்ரூவ்டு லே அவுட்டுனா இது அங்கீகரிக்கப்பட்ட லே அவுட்டுன்னு சொல்லி அந்த டிடிசிபி எண் ஒன்று வழங்குவாங்க. அந்த டிடிசிபியின் அடிப்படையில் நம்ம வாங்கும்போது அவங்க இடத்த வந்து நிறைய விஷயங்கள் பொது இடத்துக்காக ஒதுக்கீடு செய்யும்போது அதை வந்து இந்த இடம் வாங்குறவங்களுடைய தலையிலேயே தான் அதை அந்த தொகையை வந்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவு விலை கம்மியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட மனை வந்து விலை அதிகமாகவும் இருக்கிறது சாத்தியம் தான். இது இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன கேட்டாக்கா அங்கீகரிக்கப்பட்ட மனை பிரிவில் வந்து இடம் வாங்குறது நல்லது, இல்லை என்றால் இவங்க மேற்கொண்டு அது சம்மந்தமாக அங்கீகரிக்கப்படாத இடத்துல போய் ஒரு இடம் வாங்கிட்டு வீடு கட்ட போனோம்க்கா பிளாட்டில் வந்து இவங்க திருப்பி அதுக்காக பணம் செலுத்த வேண்டிய நேரம் ஏற்படும்.
1: இந்த தானப்பத்திரங்கிறாங்க, அதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன?
0: தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சொத்துடைய உரிமையாளர், நம்ம அப்பாவோ அம்மாவோ அந்த சொத்தை அவங்க உரிமையாளராக வச்சிருக்கிறாங்க, அவங்க காலத்துக்கு இருக்கிறாங்க, ஒரு வயதாகிற காலம் வரைக்கும் அவங்களே வச்சிருக்கிறாங்க, அப்புறம் வந்து ரத்த சொந்தத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த சொத்தை வந்து என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ இந்த பத்திரத்தின் மூலயமா எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க தானம் கொடுக்கலாம். இன்னொரு விஷயங்க இதில் பொதுவாகவே சொல்லிடுறேன், இந்த தானம் கொடுத்தவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போது சமீபத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்னன்னா, ஒரு சிலர் இந்த மாதிரி தானம் கொடுத்த பிறகு இந்த பிள்ளைகள் வந்து இந்த பெற்றோரை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறதோ இல்லை கவனிக்காமல் விட்டுறதோ ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அப்படிப்பட்ட அந்த தான பத்திரத்தையே ரத்து செய்வதற்கு மாவட்ட ஆட்சியாருக்கு அதிகாரம் இருக்குது. பெற்ற பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காமல் விட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆவணத்தின் மூலயமா தான் அந்த சொத்தை இவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்தை இவங்க கொடுத்தே இருந்தாலும் அதை ரத்து பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம், துணை ஆட்சியருக்கு அதிகாரம். ஒரு வேளை அவங்க தானம் கொடுத்தது இவங்களுக்கு தெரியாமே அவங்க மறைந்து விட்டார்கள் அப்படின்னாக்கா நீங்கள் இவங்க போய் அந்த இடத்த வில்லங்கம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த தான பத்திரத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு இது உரிமையாகிவிட்டது என்பது அதில் தெரிய வந்தோம்.
1: இப்போ உயில் எழுதுறாங்க சார், அந்த உயிலை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு உயில் எழுதிடுறாரு, அந்த உயில் வந்து பையனுக்கு கூட கிடச்சிருதுன்னு வச்சுக்கலாம், பையன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்பா இறந்த பிறகு பார்த்தா பொண்ணு வந்து இல்லை இல்லை எனக்கும் உயில் கழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ வந்து எது கடைசியாக எழுதுனதோ அதுதான் செல்வன்னு வேற சொல்கிறாங்க.

0: அதாவது உயில் என்பது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குங்க. எப்பன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர் காலம் ஆயிட்டாருன்னா, ரெண்டு உயில் இருக்கு, அது எந்த காலம் எழுதினாங்க, இதற்கு தான் நான் முன்னாடியே சொன்ன சாட்சி. அந்த உயில் எழுதும் பட்சத்தில் அவர் ஒரு சாட்சியாக யாராவது ஒருத்தரை கூட வைத்து கொண்டு அந்த சாட்சியை, ரெண்டு நபர்கள் இருந்தால் ரொம்ப நல்லது, அந்த சாட்சி ஒரு போடுற நபர் வந்து ஆமாம் என் கண்ணு முன்னாடி தான் எழுதினார், அவர் சுயநடையோடு தான் எழுதினார் அப்படின்பதை அவங்க தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த உயில் சாசனத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த உரிமையாளர் ஒரு காலத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த ரெஜிஸ்டர்டு வில்லை கூட எத்தனை தடவை வேணால் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வில் எழுதி வைக்கலாம், அவருக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அவர் 10 ஆண்டுகாலம் இருக்கிறார், 10 உயில் எழுதி வைக்கலாம். ஒரு ஒரு ஆண்டு காலமும் எனக்கு நான் இந்த பிள்ளைக்கு எழுதுறேன், இல்லை நான் மாற்றிட்டேன் இந்த பிள்ளைக்கு எழுதுறேன், நான் அதை 10 பண்ணுறேன்னு அவருக்கு உரிமையாளருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த ரெஜிஸ்டர்டு வில்லாக இருக்கும்பொழுது நீங்கள் கேட்குறன்றனால சட்ட சிக்கல்கள், அந்த உரிமையாளருக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் கிடைக்குங்க.
1: இவ்வளோ நேரம் சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள், பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்குரைஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் நிதியமைச்சர் திரு கோ வான் டுவான் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா வியட்நாம் இடையேயான 10 ஆண்டுகால கூட்டாண்மைக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாகவும் மேம்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். புவி அரசியல் சவால்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரம் குறித்து தாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் தரப்பு ஆர்வம் தெரிவித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். சூரிநாம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் போவோவை சந்தித்து பேசினார். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்தியா மற்றும் சூரிநாம் நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், போக்குவரத்து, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சூரிநாமின் வளர்ச்சிக்காக கடன் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாடு, சூரிநாம் ராணுவம் மற்றும் அந்நாட்டு காவல்துறைக்கு உதவவும் இந்தியா தயாராக உள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். லக்னோவில் பழ ஏற்றுமதியாளர்களுடன் உரையாடிய அவர், சில பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை மூலமாகவும் மற்ற விவரங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக தீர்வு காணப்படும் என்று கூறினார். நாட்டின் பழங்கள் உற்பத்தி, அதன் தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை டபிள்யூ

tngisa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அறிவித்துள்ளது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 29 தேதி கடைசி நாளாகும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பீகாரில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நண்பகல் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் 15 பேரும், ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் 14 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அத்துடன் லோக் ஜன்சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் சார்பில் தலா 1 உறுப்பினரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து ஆட்சியமைக்கும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அமைச்சரவை தொடர்பாக கூட்டணி கட்சியினருடனும் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் அடையாளம் தெரியாத நபரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். மத்தியம் கிராம் என்ற இடத்தில் நேற்றிரவு அவர் காரில் சென்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது ஓட்டுநர் புத்ததேவ் பெரா காயத்துடன் சிகிச்சைக்காக கொல்கத்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் மக்களின் பத்ம என்ற நிகழ்ச்சியில் இன்று புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி பங்கேற்று உரையாடுகிறார். இந்நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:10 ஆகாஷ்வாணி கோல்டு அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் யூடியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத கட்டமைப்புகள் மீது இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பை செல்கிறார். அங்குள்ள தேசிய பங்குச் சந்தையை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸை சந்தித்து அவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு வியட்நாம் அதிபர் உரையாற்றவுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான 14 அம்ச முன்மொழிவுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஈரான் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரானுடனான பேச்சுகள் தோல்வியடையும் பட்சத்தில் ராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் இஸ்ரேலி பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு ஆலோசித்ததாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகாவின் தென்பகுதியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம் மற்றும் அந்தமான் நிக்கோபாரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோல் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு 14 பதக்கங்களையும் ஆடவர் பிரிவு 13 பதக்கங்களையும் உறுதி செய்துள்ளன. நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவில் சாஸ்தா வசந்த், அசோக் குமார், பர்ஷாந்த் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றனர். நிதின் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், அர்ஜுன் கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில்

0: தைவானின் ஷங் ஹவ் ஹுவாங் ஆஸ்திரேலியாவின் கொடி பியர்சன் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 33 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன் எடுத்தது. கிளாசன் 69 ரன்னும் இஷாந்த் கிஷன் 55 ரன்னும் எடுத்தனர். 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. லக்னோவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் லக்னோ பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. July 27 முதல் August 2 வரை இப்போட்டி தியாகராஜ் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, மலேசியா உள்ளிட்ட 35 மேற்பட்ட நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வியட்நாம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை தவிர்க்கும் வகையில் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு 27 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆஸ்துமாவோட சிகிச்சை முறைகள் பத்தி பார்ப்போம். சிகிச்சை முறைகள் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒண்ணு வந்து ரிலீவர் அண்ட் கண்ட்ரோல் சொல்லுவோம். ரிலீவர் என்னன்னா அப்போதைக்கு குறைக்கணும், அது பேர் தான் ரிலீவர். அதுக்கு மருந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு திருப்பி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்ட்ரோல் சொல்லுவோம், அதுக்கும் மருந்து இருக்கு. முன்னாடி எல்லாமே தனித்தனியா கொடுத்துருந்தாங்க, இப்போ புக வைங்க தெரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி கிடையாது, ரெண்டுமே ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு. ஒன்னு சேர்ந்து வந்த மருந்து தான் நம்ம இன்னேலன்னு சொல்லுவோம். அது நம்ம ரெகுலரா பயன்படுத்தப்படுத்த உங்களுக்கு அப்போதைக்கு பிரச்சனையும் குறையும், உங்களுக்கு பிற்காலத்துல வராம பாத்துக்கும். இது வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு அது தந்த மாதிரி நம்மளுக்கு டோஸும் தடவை எடுக்கிறோமோ அது வேறி ஆகும். பேஷண்ட் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது டாக்டர், வீசிங் வருது, மூச்சு வாங்குறது, மத்தபடி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அப்பப்போ எடுக்கிற மாதிரி தான் தேவைப்படும். இந்த இன்னேலர் சொல்லுவோம், அந்த இன்னேலர்ல அந்த காம்பினேஷன் ரெண்டுமே, இந்த ரிலீவர் கண்ட்ரோலர் இருக்க மருந்து உள்ள இன்னேலர் வந்து அப்பப்போ எடுத்தா மட்டும் போதும். இதே பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஒரு வாரத்துல 2-3 தடவை வருது, இன்னைக்கு 2-3 தடவை வருது டாக்டர் அப்படின்னா அவங்க டெய்லியும் எடுக்கணும். கம்மியான டோஸ்ல டெய்லியும் எடுக்கிற மாதிரி இருக்கும், நைட் நைட்டும் எடுக்கிற மாதிரி வரும். இதே அவங்களுக்கு டெய்லியும் எடுத்தும் அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வருது, நைட் என்னால தூங்க முடியல, நைட் என்னால எனக்கு பிரச்சனை வருது, நெஞ்சு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும், டோஸ் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக டோஸ் நம்ம அதிகப்படுத்திட்டே போகணும். ஒரு கட்டத்துல நம்ம ஃபுல் டோஸும் கொடுத்தாச்சு, மேக்ஸிமம் டோஸும் கொடுத்தோம், அவங்களுக்கு கேட்கல அப்படின்னா அவங்க ரெண்டு வகையா படுவாங்க. ஒன்னு வந்து டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஆஸ்மா, அவங்களுக்கு ட்ரீட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு வந்து சிவியர் ஆஸ்மான்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஆஸ்மான்றவங்களுக்கு இதாவது கூட வந்து பிரச்சனை இருக்கும், ஓமை பிரச்சனை இருக்கும், கிண்ட் அலர்ஜி, படை, அரிப்பு, தும்பல், அது கூட சேர்ந்து இருந்தா அதுவும் சேர்ந்து நம்ம வைத்தியம் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு நெஞ்சரிச்சல் இருக்கு, சோ இது மாதிரி கூட நிறைய பிரச்சனை இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் போது இந்த ஆஸ்மா கண்ட்ரோல் ஆகாது. ஸோ கூட இருக்க பிரச்சனையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு அதிகம். இதே சிவியர் ஆஸ்மான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, இந்த நம்ம கொடுக்குற மருந்து எதுவுமே கேட்காத நிலைமையிலே ஆயிரும். ஸோ அதுதான் வந்து சிவியர் ஆஸ்மா. அவங்களுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது ட்ரீட்மெண்ட் பேரு தான் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் அணுக்களை குறைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், ஊசி போட்டு ஆன்டிபாடி சொல்ற அந்த அணுக்களை குறைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா இந்த மருந்து மாத்திரையும் கேட்கல, மேற்கொண்டு அவங்களால வைத்தியம் பண்ண முடியல அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம். அடுத்த சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சிகிச்சை முறைன்னு சொல்லுவோம். ஒருவேளை

0: ரொம்ப மூச்சு வாங்க முடியல. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, நினைவு இருக்காது, லங்ஸ்ல வந்து காத்து போகாம இருக்கும், பல்ஸ் பார்த்தா பல்ஸ் இருக்காது, சாச்சுரேஷன் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும், ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே வந்து எமர்ஜென்சி பிரிவுக்கு போயிடணும். அவங்க வந்து அதுக்கு தொடர்ந்து புகை வைப்பாங்க, தொடர்ந்து வந்து 20 நிமிஷம் ஒரு தடவை புகை வச்சுட்டே இருப்பாங்க. தேவைப்பட்டா அவங்களுக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட் எல்லாம் வச்சு நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது வந்து எமர்ஜென்சி சிகிச்சை பிரிவுன்னு சொல்லுவாங்க. சிகிச்சை முறைகள் வந்து பல விதமான இருக்கு. ரிலீவர் கண்ட்ரோலர் நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னலர் வச்சு ட்ரீட் பண்றது, அது வந்து ஸ்டேபிள் ஆஸ்மா பேஷண்ட், அவங்களுக்கு எல்லாம் வீட்டிலேயே நம்ம இந்த இன்னலர் மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் அதுவும் கண்ட்ரோல் ஆகல அப்படிதான் நம்ம ஊசி மூலமா ட்ரீட்மெண்ட் பண்றது, அது பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். யாருக்கு பண்ணுவாங்கன்னா சிவியர் ஆஸ்மா இந்த மருந்துக்கும் கேட்காதவங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஊசி மூலமா நம்ம குணப்படுத்த முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை முறை. ஒரு கட்டத்துல ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி வர பேஷண்ட்டுக்கு நம்ம எமர்ஜென்சி பிரிவில் அட்மிஷன் போட்டு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு நம்ம நெபுலைசேஷன், என்ஐவி அந்த மாதிரி வென்டிலேட்டர் சப்போர்ட் மூலமா வைத்தியம் பண்றது, அது மாதிரி தீவிர சிகிச்சை பிரிவினால வைத்தியம் பண்றது. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 7:30. இன்னைக்கு வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில எஃபி கொஸ்டின் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. எஸ், அதுக்கான எஃபி கொஸ்டினை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ இதற்கான சரியான விடையை நம்ம பேஸ்புக் பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல போஸ்டர்ஸ் இருக்கும், வணக்கம் மக்களை போஸ்டர். சோ அது கீழே போயிட்டு நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லலாம். வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில எஃபி கொஸ்டின் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 7 இல்லையா, 7 2026 உலக தடகள தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படுது. சோ அந்த உலக தடகள தினத்தோட கருப்பொருள் என்ன, இதுதான் உங்களுக்கான கேள்வி நேயர்களே. 2026 7 கொண்டாடப்படக்கூடிய உலக தடகள தினத்தின் கருப்பொருள் என்ன, சரியான விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா எஃபியில போஸ்டர் கீழே போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல உங்களோட சரியான விடையை தெரிவிங்க. அண்ட் நிகழ்ச்சியோட நிறைவுல நான் வந்து உங்களோட பெயர்கள் எல்லாமே படிக்க போறேன். அண்ட் உங்களுக்கு பாராட்டும் காத்திருக்க, பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

to lose, so let loose. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல் இன்னைக்கான உங்களுக்கு எஃபி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, 2026ஆம் ஆண்டிற்கான உலக தடகள தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பேஸ்புக் பேஜ்ல உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவா யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்கீங்க, ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவா சொல்லலாம். அண்ட் இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கு. சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் இருக்குங்க. கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். அண்ட் வயதை பொறுத்த வரைக்கும் 31/5/2026 வந்து 18-25 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதோட தேர்ச்சி முறை எப்படி எடுக்க போறாங்கன்னா, எழுத்து தேர்வும் நேர்முக தேர்வும் இருக்க போகுது. விண்ணப்பிக்க முறையை வந்து நீங்க இணையதளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை அப்படியே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி த கமாண்டன்ட் ஹெட் குவார்டர்ஸ் 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர் பனாஜி கோவா 403001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வச்சிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட கடைசி தேதி இந்த மாதம், அதாவது மே 31 தான் வந்து நீங்க விண்ணப்பிக்க இறுதி நாள். மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியும் சரிபார்க்கலாம்.

7:40 வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கான எஃபி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, 2026 ஆண்டிற்கான உலக தடகள தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்கேன். இதற்கான சரியான விடையே ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்தில் வணக்க மக்களே போஸ்டர்ஸ் இருக்கும், அந்த போஸ்டர்ஸ் கீழே உங்களோட ஆன்சர்ஸை சொல்லிடுங்க. அண்ட் உலக தடகள தினம் வந்து எதற்காக கொண்டாடப்படுது, இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோக்கம் பத்தி சொல்லிடுறேன். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே வந்து இந்த தடகளம் குறித்த, அதாவது ஓட்டம், குதிக்கிறது, ஈட்டி எறிதல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரியான விளையாட்டுகளை எல்லாமே வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும், குறிப்பா வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நோக்கமா வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா, விளையாட்டு மூலமா இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, அவங்களோட உடற்திறனை மேம்படுத்துதல் போன்றவற்றை வந்து ஒரு விழிப்புணர்வா கொண்டு செல்றதுக்காகவும் ஒவ்வொரு வருடமும் வந்து மே மாதம் 2026 மே மாதம் 7 கொண்டாடப்படுது. இந்த வருஷம் மே மாதம் 2026 கொண்டாடப்படக்கூடிய உலக தடகள தினத்தோட கருப்பொருள் என்ன தெரிஞ்சதுன்னா, இம்மிடியேட்டா உங்களோட மெசேஜ எஃபி ல சொல்லுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே. நேரம் 7:46. இன்னைக்கான எஃபி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் உங்ககிட்ட அப்படின்னா, 2026 ஆண்டிற்கான உலக தடகள தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விலையை நிறைய பேர் நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்தில் வணக்க மக்களே போஸ்டர்ஸ் கீழே வந்து சொல்லிட்டு தான் வரீங்க. அண்ட் வந்து உங்களுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து நான் இப்ப சொல்லிடுறேன். இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அசிஸ்டன்ட் 5 நம்பர், MTS 5 காலியிடங்கள் என மொத்தமா 10 காலியிடங்கள் இருக்கு. கல்வி தகுதி இதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 15/5/2026 அன்று 18-30 வரைக்குள்ள வந்து பூர்த்தியாகியிருக்கணும். எழுத்து தேர்வும் இருக்கு அண்ட் ஸ்கில் தேர்வும் இருக்கு. இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறையை வந்து பார்த்திடலாம். இணையதளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை டவுன்லோட் செஞ்சு அண்ட் அதை வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டு த ரெஜிஸ்ட்ரார் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் 2A&B ராஜா எஸ்சி முல்லிக் ரோட் கொல்கத்தா 700032 அப்படின்ற முகவரிக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள உங்க விண்ணப்பத்தை வந்து நீங்க அனுப்பி வைக்கணுங்க. அண்ட் விண்ணப்ப கட்டணமா 1000 ரூபாய் வந்து சொல்லப்பட்டிருக்க. பெண்கள் எஸ்சி எஸ்டி போன்ற பிரிவினருக்கு வந்து விண்ணப்ப கட்டணங்கள் எதுவும் கிடையாது. இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா IACS.RES.IN என்ற இணையதள முகவரியில போயிட்டு நீங்க பாத்துக்கலாம்.

7:51 வணக்க மக்களே நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்க மக்களே நிகழ்ச்சியில உங்களுக்கான எஃபி கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தேன்னா, 2026 உலக தடகள தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருந்தேன். சரியான விடையை கண்டுபிடிச்சு டைப் பண்ணி அனுப்புங்க. நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல நம்ம வணக்க மக்களே போஸ்டர் கீழே கமெண்ட்ஸ்ல

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பேஸ்புக் கொஸ்டின்ல 2026 ஆண்டிற்கான உலக தடகள தினத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. நான் உங்ககிட்ட என்ன விடைன்னு சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தடகளம், அதாவது அனைவருக்கும் தடகளம், ஆரோக்கியமான தன்னம்பிக்கை கொண்ட மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான தனி நபர்களை உருவாக்குவதுதான் வந்து இந்த தடகள தினத்தோட கருப்பொருள். சோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, உங்க எல்லாரோட பேரும் படிச்சிடுறேன். பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், அந்தோனிரா சென்னை, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், ஹேமலதா, அன்புராணி, பிரபு வீரா ராஜபாளையம், மதுரை சோ சண்முக சுந்தரம், பெரியவளையம், ரவிச்சந்திரன் சாந்தி, வீரமணிபாலன், கோவிந்தன் பேட்டை, லோகேஸ்வரி தினேஷ், நெல்லை பாரதி, எஸ் பழனி, பண்ணைபுரம் மணிகண்டன், வாசுதேவன் கோவை, கலைவாணி கனிஷ்மா செஞ்சி, ஆனந்தமுருகன் பூலுவப்பாளையம், லூயிஸ் செல்வராஜ், சோமசுந்தர பிரபு சென்னை, ஷாகுல் அமித் எர்வாஞ்சேரி, வீரதுரை அரியலூர், வாசுதேவன் கோவை, அண்ட் எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கள். அண்ட் வணக்க மக்களின் நிகழ்ச்சியில இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வரக்கூடிய இந்த பாடலோட வணக்க மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை இந்தியா இன்று கொண்டாடுகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு மே 7 இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டிற்கும் அதன் அழிவற்ற ராணுவ ஆற்றலுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றும் திகழ்கிறது. வியட்நாம் அதிபர் திரு டோலாம் அவர்கள் தமது 3 இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று மும்பைக்கு வருகிறார். நேற்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் சென்று வருவது மேலும் எளிமையாகும் என்று தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற ஃப்ரூட் ஹாரிசான் 2020 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாட்டில் பழ உற்பத்தி, தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை இந்நிகழ்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நாளை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளதாக அம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த மனநலம், குழந்தைகள் அறுவை சிகிச்சை, இருதயம், நரம்பியல் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும் இந்த வாய்ப்பை காரைக்கால் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

நேரம் 8:13:11. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. டெய்லியும் சூப்பராக பாண்டிச்சேரியை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை பற்றியும் நிறைய புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு

0: 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: மீண்டும் வந்துவிட்டோம் நேர்கள் அனைவருக்கும். மீண்டும் ஒரு காலை வணக்கத்தோடு நம்ம புதுவை ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி டூ ஸ்பாட் பத்திலாம் கேட்டுட்டு இருக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏரியா தான் அரிக்கைமேடு. அரிக்கைமேடை பத்தி நம்ம எல்லாம் பாத்துக்கலாம். பாண்டிச்சேரியில நம்ம எல்லோரும் பிரெஞ்சுக்காரங்க வந்து

ஸ்பாட் பார்த்துலாம்ப்பா கேட்டுட்டு இருக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏரியா தான் அரிக்கமேடு. அரிக்கமேடை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். பாண்டிச்சேரியில் நம்ம எல்லோரும் ஃப்ரெஞ்ச்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடம் பாப்புலர் ஆச்சுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது சங்க காலத்திலேயே நம்ம ஊருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட் வந்திருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? சார் மார்ட்டிமர் வீலருங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் 1940 எக்ஸபிஷனுக்கு பண்ணும்போது ஒரு பெரிய உண்மை வெளிவந்துச்சு. இங்கே இருந்த ரோமன்ஸோட ஆம்ஃபரோனா வைன் ஜார்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கிளேஸ் பாட்ரி, இந்த சின்ன சின்ன பானைகள் இதெல்லாம் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளோட பாண்டிச்சேரிக்கு வந்து இங்கே இருக்கிற கருமிளகு, முஸ்லீம் கிளாத்ஸ்ன்னு சொல்கிறது, அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பதிலாக தான் அவங்களோட ஜார்ஸும் கோல்டு காயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய விஷயமும் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: Further policy support may be required. The editorial concludes that the government must remain alert, flexible and ready with additional measures. And finally, in news that is sure to make wildlife enthusiasts happy, a rusty spotted cat, one of world's smallest species of wild cats and classified as near threatened, has been sighted along with her tiny offspring in the Aravali scrublands at the doorstep of Delhi, reports the Indian Express. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. India marks first anniversary of Operation Sindoor, launched in response to Pehalgam terror attack. Bihar Chief Minister Samraj Chaudhary to expand his cabinet today. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah among host of dignitaries to attend swearing-in ceremony in Patna. Newly elected Congress MLAs of Keralam to meet in Thiruvananthapuram today to elect their leader. Bengal BJP leader Subhendu Adhikari's close aide shot dead in North Chobbis Parganas district of West Bengal. US and Iran closing in on agreement to end war in West Asia. France moves its carrier strike group to Red Sea as part of potential mission to secure Strait of Hormuz. And Delhi to host 2026 Commonwealth Table Tennis Championship. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நம்ம புதுவை ஷோக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு முக்கியமான ஸ்பாட், கிரீனரியான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம், அந்த இடத்த பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனை பற்றி. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா 1826 ஃப்ரெஞ்சு பாட்னிஸ்ட் ஜார்ஜ் சாமுவேல் பேச்சுவேட்ன்ற அவரால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆரம்பத்தில் இது ஒரு கார்டன் மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சென்டர். ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு நம்ம ஊரோட கிளைமேட் எந்த மாதிரி எக்ஸாக்டிக் பிளான்ட்லாம் உருவாக்குவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பெரிய மரங்கள் எல்லாமே அன்றைக்கி ஃப்ரெஞ்சுக்காரங்களால் மடகாஸ்கர்லாலையும் ரியூனியன் ஐலாண்ட்னாலையும் மார்ச்சியஸ் அப்படின்ற இடத்துலேருந்தும் கொண்டு வரப்பட்டது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

மீண்டும் வந்தாச்சு நம்ம புதுவை ஷோக்கு. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவில் பாண்டிச்சேரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பொட்டானிக்கல் கார்டனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட்டாக சொன்னது போல் நிறைய ஐலாண்டில் இருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடகாஸ்கரில் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஜார்டின் பொட்டானிக் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது உள்ளே போனாலே ஒரு ஃபார்மல் ஃப்ரெஞ்ச் கார்டன் லுக் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1960 தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மீண்டும் வந்தாச்சு நம்ம புது ஷோவில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பார்த்து தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனை பற்றி இன்னும் டெப்த்தாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி அங்கே 1500 மேலே வந்து பார்த்திங்கன்னா ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஆஃப் பையில் வர ஒரு சீனில் கூட நம்ம ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பொட்டானிக்கல் கார்டனில் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. இன்னும் நிறைய வேறு வேறு இடத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8.

நம்ம புதுவை ஷோ தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் பொட்டானிக்கல் கார்டனை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவில்லை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா 1968 வந்து பார்த்தீங்கன்னா February 28 மதர் மிர்ரா அல்ஃபசா அவங்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த நகரம். இந்த நகரத்தோட எய்மே வந்து பார்த்திங்கன்னா எந்த பாகுபாடும் இல்லாமல் மனுஷங்க எல்லோரும் ஒன்றா வாழணுன்றது தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மீண்டும் வந்தாச்சு நம்ம புதுவை ஷோக்கு. சொல்லப்போனால் நம்ம புதுவை ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பாண்டிச்சேரியை பற்றியும் பொட்டானிக்கல் கார்டனை பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு டைம் தான் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷோவில் நான் வேறு ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு நண்பர் வந்தார். அவருக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். தெய்வ பக்தியை விட தேசபக்தி தான் முக்கியம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். சொல்றது மாதிரியே நடக்கவும் செய்வார். உண்மையாகவே தேசபக்தியோடு உள்ளவங்களும் உண்டு, தேசபக்தி இருக்கிறதாக காட்டிக்கிறவங்களும் உண்டு அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். போலந்து தேசத்து குட்டி கதையாது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கிறார். ரொம்ப வசதியான ஆள். வசதியில் ஒன்றும் குறைச்சல. இருந்தாலும் அவருக்கு ஒரு தொந்தரவு, வேறு ஒன்றும் இல்லை, பல் வலி. ஒரே ஒரு பல் சொத்தை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். ஓடி போய் பல் வைத்தியரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அவன் உடனே ஓடி போய் அழைச்சிட்டு வந்துட்டான். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். யாருக்கிட்டேயும் பல்லை காட்டாத இவர் பல்லை காட்டினார் வைத்தியர்கிட்ட. காட்டிதானே ஆகணும். அவர் அதை சோதித்து பார்த்தார். இதை எடுத்து விடுறது தான் நல்லதுன்னார். இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு நாட்டு தளபதி ஒருத்தர் வாசல் பக்கம் இவரை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்துட்டார். உடனே ஒரு ஐடியா பண்ணார். அந்த பல் வைத்தியரை பார்த்து, வைத்தியரே, நீங்கள் கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் போய் பேசாமல் இருந்துங்க, நான் கூப்பிடும் பொழுது வரலாம். எடுக்க வேண்டிய பல் இது தான், அதை நல்லா பார்த்துங்க அப்படின்னு விட்டார். அவரும் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டார். அந்த அடுத்த நாட்டு தளபதி உள்ளே வந்தார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்போ இவர் சொன்னார், நீங்கள் உங்கள் நாட்டிலெல்லாம் எல்லாருக்கும் தேசபக்தி இருக்கிறதா காட்டிக்கிறீங்க, ஆனால் உங்களை விட எங்களுக்கு தேசபக்தி ரொம்ப அதிகம். அதை இப்போ கூட என்னால் நிரூபிக்க முடியும்னார். எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டார் அந்த தளபதி. இதை பாருங்கள், எங்கள் தேசபக்தியை காட்டுறதுக்காக நாங்கள் எதை வேணும்னாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களால் செய்ய முடியாததை கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னார் இவர். அடடே, அப்படியா, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னார் அந்த தளபதி. உடனே அவர் அந்த பல் வைத்தியரை அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். பக்கத்து ரூமில் இருந்து அவர் வந்து சேர்ந்தார். இதை பாருங்கள், இப்போ என்னுடைய தேசபக்தியை காட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன். அதுக்காக என்னோடய பல்லில் உன்னை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன். என்கிட்ட இருக்கிற பல்லில் உன்னை தியாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். அதனால் என் பல்லில் உன்னை பிடுங்கி எடுத்துருங்கோ அப்படின்னார். பல் வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டாக அந்த சொத்த பல்லை பிடுங்கி எடுத்துட்டார். இதை பார்த்த உடனே அந்த அடுத்த நாட்டு தளபதிக்கு ரோஷம் வந்துட்டது. நிமிந்து பார்த்தார். இதோ பாருங்கள், நானும் தேசபக்தியில் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சி போயிடல. நானும் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். வைத்தியரே, இங்கே வாங்கன்னு வைத்தியரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், அவர் வந்து ஒரு பல்ல தானே தியாகம் பண்ணார். நான் எங்கள் நாட்டுக்காக ரெண்டு பல்லை தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்கிட்ட ரெண்டு பல்லை பிடுங்கி எடுத்துருங்கன்னார். வைத்தியர் பார்த்தார். அவருக்கு என்ன, அவருக்கு வலிக்க போகுது. இருக்கிறதுல நல்லா பல்லாக பார்த்து ரெண்டை பிடுங்க எடுத்துட்டார். பார்த்தீங்களா எப்படி என்னோடய தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொக்க பல்லோடு எழுந்திரிச்சு அவர் போயிட்டாராம் அந்த தளபதி. இதுதான் அந்த நண்பர் சொன்ன குட்டி கதை. யோசித்து பாருங்கள், தேசபக்தியை எப்படியா காட்டிக்கிறது? விளம்பரத்துக்காக காட்டப்படுகிற தேசபக்தி இப்படி வீணாக தான் போகும். உண்மையான தேசபக்தி இருந்தால் தான்

0: சுதந்திரத்தினுடைய அருமையை நாம் உணர முடியும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி ஜனநாயகத்தின் அருமை சர்வாதிகாரத்தில் தான் தெரியும். சர்வாதிகார நாட்டில் இருந்த ஒருத்தருக்கு பல்வலி வந்துட்டு தான், உடனே அவர் அங்கேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஜனநாயக நாட்டுக்கு வந்துட்டார். வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்தாராம், எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். ஏங்க, உங்கள் நாட்டில் பல் டாக்டர்கள் யாரும் இல்லையா, இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு இவர் கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் வந்து பல் டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் அங்கே வந்து எங்கள் வாயை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி இந்திய ஆயுத படைகளின் வீரம் மற்றும் தியாகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். நாட்டின் ஆயுத படைகளின் துணிச்சலும் அர்ப்பணிப்பும் தேசத்தை தொடர்ந்து பாதுகாத்து வருவதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் நேற்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். 118 உறுப்பினர்களின் ஆதரவோடு பெரும்பான்மையை பெறுவதற்கான முயற்சிகளில் அக்கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. கேரளாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தின் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கூட்டணி தலைவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரவுள்ளனர். மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசின் பதவியேற்பு விழா வரும் சனிக்கிழமை ரவீந்திர ஜெயந்தி அன்று கொல்கத்தா பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கும் மியான்மாரிற்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நல்லெண்ண பயணமாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா மியான்மரின் யாங்கூன் துறைமுகத்தை சென்றடைந்தது. புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஜிட்டல் கரன்சியை பெறுவதற்காக இ KYC புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே மற்றும் தென் கர்நாடகாவில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இரவு ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை 33 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று லக்னோவில் இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 9:03. திரை இசை நிகழ்ச்சியில் வரும் துவக்கப்பாடல் தனி ஒருவன் திரைப்படத்தில்.

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: மீண்டும் கிட்ஸ் அட் கோ ஷோக்கு வந்தாச்சு. ஷோவில் லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லோரும் சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. இப்போது அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, உலகின் முதல் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக கருதப்படும் இந்தியர் யார்? முதல் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக கருதப்படும் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 7598510505 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

நேரம் 10:17 53 நொடிகள். வெல்கம் பேக் டு த ஷோ கேட் செட் கோ. இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு கேட்ட க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதுகுடியிலேருந்து வி ஐயனார் அவர்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம்லேருந்து வி பிரபு, அண்ட் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஹேமலதா, இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரி, ஆன்சர் என்னென்னு கேட்குறீங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக கருதப்படும் இந்தியரோட பேர் என்னன்னா சுஷ்ருதா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் முதல் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக கருதப்படுறது. அதுக்கடுத்து உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் இதோ. அணு கோட்பாட்டை, அதாவது அட்டாமிக் தியரி, ஜான் டால்டனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்மொழிந்த இந்திய முனிவர் யார்? அணு கோட்பாட்டை, அதாவது அட்டாமிக் தியரி, ஜான் டால்டனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்மொழிந்த இந்திய முனிவர் யார்? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா 7598510505 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

நேரம் 10:24:04. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நான் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, அணு கோட்பாட்டை அட்டாமிக் தியரி ஜான் டால்டனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்மொழிந்த இந்திய முனிவர் யார்? இதற்கான ஆன்சர் என்னன்னா கணாதர். ஆன்சர் வந்து கணாதர். ஓகேவா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம்லேருந்து வி பிரபு, சேலம்லேருந்து தொலசம்பட்டி சுதாகர், வி ஐயனார் முதுகுடியிலேருந்து, வி ஐயனார் அன்பு ராணி, இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க.

நேரம் 10:29:39. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா,

இந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் களம் டாக்கி யார்டு எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் களம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் 7598510505 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் லாஸ்டாக கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் களம் டாக்கி யார்டு எங்கே கண்டறியப்பட்டது? இதற்கான ஆன்சர் லோத்தல். இதற்கான கரெக்டான ஆன்சர் சொன்னது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம்லேருந்து முள்ளக்காடு பாபு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி, வி ஐயனார் முதுகுடியிலேருந்து, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சுபா அவர்கள், வி ராஜபாளையம்லேருந்து வி பிரபு, இத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நான் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சனுக்கு எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்க, சூப்பர். இப்போ அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு என்னன்னா,

திரிகோணமிதியின் அடிப்படைகளான சைன் மற்றும் கொசைன் அட்டவணைகளை முதலில் உருவாக்கியவர்கள் யார்? மீண்டும் உங்களுக்காக, திரிகோணமிதியின் ட்ரிக்னோமெட்ரின்னு சொல்லுவோம்ல, அதுதான். திரிகோணமிதியின் அடிப்படைகளான சைன் மற்றும் கொசைன் அட்டவணைகளை முதன்முதலில் உருவாக்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் 7598510505 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் லாஸ்டாக நான் கேட்ட குஷின் என்னென்னா, திரிகோணம் விதியின் அடிப்படைகளான சைன் மற்றும் குசைன் அட்டவணைகள் முதன் முதல் உருவாக்கியவர்கள் யார், இதற்கான கரெக்டான ஆன்சர் சொன்னது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சுபா அவர்கள், சிங்கவரம் கலைவாணி, வி ராஜபாளையம் வந்து வி பிரபு, இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அது ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

நேரம் 10:49 59 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நான் கேட்ட குவஷனுக்குலாம் எல்லாரும் டக் டக் டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டிருந்தது? மீண்டும் உங்களுக்காக, சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டிருந்தது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

கெட் செட் கோவோட நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கான கடைசி க்வெஸ்சன் நான் என்ன கேட்டேன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவுகோல் அதாவது ஸ்கேல் எதனால் செய்யப்பட்டிருந்தது? இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா யானை தந்தம். இதற்கான ஆன்சரை கரெக்டாக யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சுபா, வி ராஜபாளையம்லேருந்து வி பிரபு, அன்பு ராணி, இவங்க சிங்கவரம்லேருந்து கலைவாணி கனிஷ்மா, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், இத்தனை பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி இந்திய ஆயுத படைகளின் வீரத்தை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக கணக்குகளின் முகப்பு படத்தை மாற்றியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ஆயுத படைகள் வெளிப்படுத்திய நிகரற்ற துணிச்சல், துல்லியம் மற்றும் உறுதிப்பாட்டை கௌரவிக்கும் விதமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நமது வீரர்களின் அடக்க முடியாத வீரம், அசைக்க முடியாத உறுதி மற்றும் கடமை உணர்வு குறித்து நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பெருமிதம் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை பார்வை மாற்றுத்திறனாளிகள் 40 பேருக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் விஷன் கண்ணாடிகளை வழங்கியுள்ளது. டாக்டர் ஆர்பி கண் மருத்துவமனையில் நடைபெற்ற சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் இவை இலவசமாக வழங்கப்பட்டன. ரூபாய் நோட்டுகளை அடையாளம் காண்பது முதல் கதவுகள் இருக்கும் திசையை கண்டறிவது வரை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்றாட வேலைகளை தாங்களாகவே செய்ய பெரிதும் இது உதவுகிறது. ஹரியானாவின் சண்டிகர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உறுப்பு தானம் மனிதநேயம் மற்றும் தேச ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் மனைவி மூளைச்சாவடைந்த நிலையில் அவரது உறுப்புகள் 4 பேருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. நாட்டில் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வையும் மருத்துவ கட்டமைப்பையும் வலுப்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய இளம் வீரர்கள் 27 பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர். 15 வயதுக்குட்பட்ட சிறுமியர் பிரிவில் மொத்தம் உள்ள 15 பதக்கங்களில் 14 பதக்கங்களை இந்திய சிறுமியர் கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். 15 வயதுக்குட்பட்ட சிறுவர் பிரிவிலும் இந்திய வீரர்கள் தங்களது அதிரடி ஆட்டத்தால் 15-ல் 13 பதக்கங்களை உறுதி செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

அனைவருக்கும் மீண்டும் இனிதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 11:03. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் மின்னலே திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காசி திரைப்படத்திலிருந்து.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட
1: செக்ஷன். டோர் டெலிவரியும்
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். நேரம் 11:16. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: டங் டங்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். தேவதை திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான

நாடு தழுவிய வருடாந்திர சுகாதார பரிசோதனை திட்டத்தை இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். புதிய தொழிலாளர் சட்ட சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ESIC காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கை 7 கோடியிலிருந்து 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் இணைந்து கடந்த 22 நாட்களில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த சிறப்பு நடவடிக்கையானது போதைப்பொருள் விற்பனையாளர்கள், கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருள் மூலமாக பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டும் நார்கோ டெரர் அமைப்புகளை இலக்காக கொண்டு நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் நிலவும் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில் அதிமுகவை சேர்ந்த 40-க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் புதுச்சேரி அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் அணி மாறுவதை தவிர்க்கவும் கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இவர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் புதிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கான மக்களின் தீர்ப்பை திமுக மதிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைவதற்கு திமுக எந்த வகையிலும் தடையாக இருக்காது என்றும் ஜனநாயக முறைப்படி புதிய அரசு அமைவதை வரவேற்பதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள தியாகராஜ மைதானத்தில் 2026 ஆண்டிற்கான காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. July 27 முதல் August 2 வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் 35-க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த சிறந்த வீரர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று 7:30 லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் 1:00 PM.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான நாள்னு சொன்னோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய தேசிய கீதத்தை எழுதின, அதை நேஷனல் ஆந்தமை எழுதி இயக்கிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய பிறந்த நாள். அவரை பற்றிய நிறைய விஷயங்களை, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 12:07:56. வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூர் அவரோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவரோட பிறந்த நாளா என்றதுனால கல்கத்தாவோட ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் 7 May 1861 14வது குழந்தையாக பிறந்திருக்காரு. அவர் ஸ்கூல்னாலே அவருக்கு பிடிக்காதான். அதனாலேயே வீட்டிலேயே மருப்போர், இசை, இலக்கியம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் 8 இருக்கும்போதே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாராம். இன்னும் நிறைய சூப்பரான விஷயம்லாம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்கள்.

சொல்றேன்பா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 12:13:28. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று சிந்தி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு வரலாற்று சிந்தி நிகழ்ச்சியில் ரவீந்திரநாத் தாகூர் அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு பெரிய வக்கீலாகணும்னு அவங்க அப்பா அவரை லண்டனுக்கு அனுப்பி வச்சார். ஆனால் அவருக்கு சட்ட புத்தகத்தை விட அங்கிருந்த இசையும் ஷேக்ஸ்பியரோட கவிதைகளும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துதான். அந்த இசை ஞானத்தை வச்சு தான் இந்திய ராகத்தையும் மேலை நாட்டு இசையும் கலந்து ரவீந்திர கீதம் அப்படின்னு ஒரு புது ரக இசையை உருவாக்கியிருக்காரு. இன்னும் சூப்பரான விஷயம்லாம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று இந்த நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குடும்ப சொத்துக்கு பார்த்துக்கிறதுக்காக அவரை பங்களாதேஷுக்கு போனார். அங்கே பத்மா ஆற்றுல ஒரு படகு வீட்டில் தங்கியிருந்தார். அப்போதான் அங்கே இருக்கிற சாதாரண மக்களோட கஷ்டத்தையும் அவங்க வாழ்க்கையும் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தாரு. அந்த அனுபவத்தில் இருந்து தான் அவர் நிறைய மனசை தொடர சிறுகதைகள் எழுதினார்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய சூப்பரான விஷயம்லாம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

நேரம் 12:24 10 நொடிகள். வரலாற்றின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ரவீந்திரநாத் தாகூரை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். நான் தான் பள்ளிக்கூடத்தை வெறுத்தேன், ஆனா மற்ற பசங்களாவது ஒரு நல்ல இடம் வேணுமே அப்படின்னு நினைச்சி சாந்தி கேதனை என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். அங்கே ஏதோ பில்டிங்களுக்குள்ளே உட்காராமல் மரத்தடியில் இயற்கையோடு சேர்ந்து படிக்கிற ஒரு முறையை அவர் உருவாக்கினார். அந்த சமயத்தில் தன்னோட மனைவியும் குழந்தைகளும் இழந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அந்த துக்கம் தான் அவர் கடவுள் மேலே அதிக பற்று வச்சு தான். இன்னும் நிறைய சூப்பர் சூப்பரான விஷயம்லாம் இருக்குது, நிறைய விஷயமே இருக்குது, தொடர்ந்து கேளுங்கள்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை ஏஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினரின் இந்த வீரமிகு செயலுக்கு நாடே தலைவணங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைப்பிற்கும் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளதையும் ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் இதில் முக்கிய பங்கு வகித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரவாதத்தையும் தீவிரவாத முகாம்களையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்

சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் போற்றுவதாக கூறியுள்ளார். நவீன ராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் விரைவில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இந்நாளையொட்டி பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மக்கள் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையில் அஞ்சலகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொழிலாளர்களின் நலனுக்காக கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்மை 3.2% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். மேற்குவங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வன்முறை கலாச்சாரத்திற்கு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் குறை கூறினார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச அரசு மாற்றுத்திறனாளிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். உத்தரப்பிரதேச பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 202 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டிற்கும் தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பீகார் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பட்னாவின் காந்தி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்று வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்பட பலர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 5 பேர் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதையும் அவர் ஆளுநரிடம் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று ஆளுநரை சந்தித்து திரு விஜய் பேசினார். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக்காவிற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க தனது பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவிடம் பெரும்பான்மைக்கான இதர கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழக ஆளுநராகவும்

0: பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கு உரிமை கோர உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஆந்திராவில் மாவட்ட ஆட்சியர்களின் இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் இன்று தொடங்கியது. அமராவதியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் அரசின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஹமீர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள யமுனை ஆற்றில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 3 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் மும்பை பங்குச் சந்தையை இன்று பார்வையிட்டார். அங்கு நடைபெறும் பங்கு பரிமாற்றம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸையும் திரு டோ லாம் சந்தித்து பேசவுள்ளார். பங்களாதேஷ் உடனான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீனா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ இதனை தெரிவித்தார். பங்களாதேஷின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை சீனா வழங்கும் என்றும் திரு வாங் யீ கூறினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இப்பிரிவிற்கான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. மகளிர் தனிநபர் பிரிவுகளில் அங்கிதா பகத், கும்கும் அனில் மோகத் மற்றும் சிம்ரன்ஜித் கவுர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டாஷ்கண்ட் கிராண்ட்ரி சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆடவர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் தனிநபர் பிரிவில் ஹர்ஷ்வேஷ் ஷெகான் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரியான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-10 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் வனேசா கர்மைனை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: பிறகு அனுசூயா சுருட்டை முடி பையன் வினோத்தை கூட்டி வர அவன் கைகளால் மாலை அணிவிக்க பையனை அவளே உயர தூக்கிக் கொள்கிறாள். புகைப்படக் கருவிகள் பளிச்சிடுகின்றன. ராஜாவும் லோகாவும் ஒட்டாமல் நின்று கைத்தட்ட ரூப்குமாரை உள்ளே அழைத்து வருகின்றனர். மாடியில் காப்பியறிந்த பங்கஜம், தெய்வநாகி ஆகியோர் தட்டுக்களை சுமந்து படிகளில் விரைகின்றனர். பிறகு பிரார்த்தனை மண்டபத்தின் முன்பு மேடையில் வரவேற்பு உரை நிகழ்த்துகின்றனர். பங்கஜா பாட்டு பாட நிற்கிறாள். அவனுக்கு நேரமில்லை. 2 சொற்கள் இந்தியில் நன்றியாக கூறிவிட்டு 2 குழந்தைகளின் கன்னங்களை கிள்ளிவிட்டு பெரிய கும்பிடாக போட்டு விடைபெற்று கொண்டு காரில் ஏறுகையில் மீனாட்சியும் ரோசலினும் ஸ்டைலாக நடந்து சென்று ஆட்டோகிராஃப் வாங்குகின்றனர். அத்துடன் அமர்க்களம் முடிகிறது. மைத்ரேயி இப்போது யாருடனும் பேசுவதில்லை.

அந்த ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு பகல் நேரத்து கண்காட்சியில் உள்ள ஸ்டாலில் பணி இருக்கிறது. அந்த மீட்பு இல்லத்து கைவினைப் பொருட்களை பார்க்கவோ விவரம் அறிந்து கொள்ளவோ மக்கள் வரிசை நின்று வருவதில்லை. எவரேனும் உதிரிகளாக வருகிறார்கள். இங்கே ஒண்ணுமில்லை என்று மற்றவர்களுக்கும் சொல்லிவிட்டு போகிறார்கள், சுவாரஸ்யமில்லாமல். லோகாவோ மற்ற உறுப்பினர்களோ யாரேனும் கூட்டிக் கொண்டு வந்தால்தான் கலகலப்பு. நர்மதா யாரோ சிநேகிதிகளுடன் வந்து அமர்ந்து குளிர்பானம் அருந்திவிட்டு போனாள். மைத்ரேயி புத்தகமும் கையுமாக ஒரு மூலையில் அமர்ந்திருக்கையில் வாயிலில் பெரிய வரிசை நீண்டு செல்கின்றது. வரிசை பெருவழித்துறை பகுதிக்கோ அல்லது மின்துறை பகுதிக்கோ அல்லது நெய்வேலி பகுதிக்கோ தான் இருக்கும். அந்த பகுதிகள் வெகு தொலைவாயிற்றே. அவள் வாயிலில் நின்று வேடிக்கை பார்க்கையில் நெஞ்சு நின்றுவிடும் போன்று துடிக்கின்றது. விழிகள் நிலைக்கின்றன. சுமதியக்கா, விச்சு, ஜக்கு, அத்திம்பேர். விச்சு அவளை பார்த்துவிட்டு, அம்மா, மைத்தி சித்தி, சித்திமா. மைத்ரேயி விதிர் விதிர்ப்புடன் நகர்ந்து தலை குனிந்து கொள்கையில் விச்சு ஓடி வந்து அவள் கையை பற்றி கொண்டு குதிக்கிறான். அவள் சட்டென்று அவனை அணைத்து கொள்கையில் கண்ணீர் மல்குகிறது. விடுறா அசத்து, சித்தியும் இல்லை ஒன்றுமில்லை, அவ எங்கே எங்கே இருக்கா என்று கேட்டுவிட்டு சுமதி அவளை பாராமல் முகத்தை திருப்பிக் கொண்டு அவன் கையை பற்றி இழுத்து கொண்டு போகிறாள். அத்திம்பேர் உடனே வரிசையை விட்டு விலகி, நாளைக்கு வந்து அதை பார்த்தா போச்சு, எத்தனை நாழி கியூ நிற்பது, வாங்க வேற இடத்துக்கு போகலாம் என்று அவர்களையும் இழுத்து கொண்டு செல்கிறார். அவளை பலாரென்று மேனி வருந்த அடித்து, ஏண்டி கழுத ஓடிப்போனாய் என்று கேட்டிருந்தால் அவளுக்கு இவ்வளவு மனசு நொந்திருக்காது. அக்கா, சுமதி அக்கா, சுமதி அக்கா, உனக்கு கூட அவள் மீது இரக்கமில்லையா? குழந்தை பிறந்திருந்த போது உன்னை உட்கார வைத்து அவள் தலையில் எண்ணெய் தேய்த்து சிகைக்காய் சேர்த்து நீர் ஊற்றி பணிவிடை செய்திருக்கிறாளே. சேலை துவைத்து போட்டிருக்கிறாள். விச்சுவை தலை சிறங்கோடு எத்தனை நாட்கள் ஆஸ்பத்திரிக்கு சுமந்து சென்றிருக்கிறாள். குழந்தை காட்டிய அன்பை கூட மறுத்து இழுத்து போக அவ்வளோ பெரிய குற்றமா செய்திருக்கிறாள். 16 வருடங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டிருந்த பாசம் இப்படி துண்டிக்கப்படுமா? நெஞ்சம் உள்ளூர நெக்கு விட்டு கதறுகிறது. மனிதன் தன் இயல்பான உறவு வட்டத்தை விட்டு அகன்று அகன்று வந்தாலும் அந்த உறவு நெருக்கத்துக்கு கவர்ச்சி அதிகம். அதில் இரத்த கலப்பு இருக்கிறது. தாய், தந்தை, உடன் பிறந்தவர், பிறகு அண்டை அயலார், உடன் படித்து விளையாடியவர், ஒரு ஊர்க்காரர், ஒரு மொழி பேசுபவர் என்று வட்டங்கள் அகன்று சென்றாலும் மனிதன் ஏதேனும் ஒரு தொடர்பு வட்டத்து உறவு கண்டாலும் ஒட்டிக்கொள்ளும் இயல்புடையவன். அவள் இப்போது எந்த உறவு வட்டத்துக்கும் வராமல் தனித்து நிற்கிறாள். அன்பும் இரக்கமும் அனுதாபமும் வன்மையும் கூடிய இடத்தில் அவள் அடி வைத்திருக்கவில்லை. அறியாமை, வறுமையின் துயரப் பண்புகள், அதிகமான செல்வத்தில் வளரும் சுயநல ஆசைகள் இவற்றையே அவள் பார்க்கிறாள். மனித உறவுகள் இத்தகைய பண்புகளிடையே நிலைப்பதில்லை. அவள் அண்டியிருக்கும் விடுதி சமுதாய வாழ்வின் ஒழுங்கை மீறி சந்தர்ப்பவசத்தாலோ வேறு வகையாலோ இழிந்த பெண்களின் மறுவாழ்வுக்கு மருந்திட்டு நலம் செய்யும் அடைக்கல விடுதிதான். ஆனால் மேலே பார்க்க கவர்ச்சியாக இருக்கும் கனி தோல் நீக்கியதும் அழுகல் வாசனையை வெளியாக்குவது போன்ற அனுபவத்தையே அவள் நுகர்ந்திருக்கிறாள். அந்த விடுதியின் உதவி நிதிக்காக பால்ரூம் டான்ஸ் ஏற்பாடு செய்கிறார்கள். ஆயிஷா, நர்மதா, மிஸ்ஸஸ் சிவனேசன் எல்லோரும் அந்த நடனம் ஆடுபவர்கள் என்று அவள் அறிந்திருக்கிறாள். அதில் கலை இருக்குமோ என்னவோ. ஆண் பெண் இரு பாலரும் மகிழ்ந்து கேளிக்கை அனுபவிக்க வகை செய்யும் அந்த மேனாட்டு முறை நடனம் இந்த விடுதியின் நன்னோக்கத்துக்கு ஒத்ததாக இருக்க முடியுமா என்று மைத்ரேயி நினைத்து பார்த்திருக்கிறாள். ஒழுக்கம் என்பது என்ன? அது எந்த எல்லை வரையிலும் இரு பாலருக்கும் சில சுதந்திரங்களை அனுமதிக்கிறது என்பதை அவள் சிந்தனை செய்து பார்க்கிறாள். செயல்குழுவினர் இல்லத்தில் கூடும் நாட்களில் புகழ்பெற்ற ஓட்டலில் இருந்து காஃபி சிற்றுண்டி வருவதை அவள் அறிந்திருக்கிறாள். அவர்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்கிறார்கள். ஆடம்பரமாக உடுத்தி அழகாக சிரித்து ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டு உண்ணுகின்றனர். அங்குமிங்கும் காரில் செல்கின்றனர். அவர்களுடைய நோக்கங்கள், கவலைகள் எல்லாமே செல்வாக்கு மிகுந்தவர்கள், சினிமா நடிகர்கள், அரசியலில் முன் நிற்பவர்கள் ஆகியோரிடம் நெருங்கி உறவாடுவதை பற்றியே இருக்கின்றன. அந்த இல்லத்தில் உண்மையில் அனாதை குழந்தைகளை அனுசுயா, புவனா போன்ற ஏழை பெண்கள் தான் வளர்க்கின்றனர். கூலிக்காகவும் வாழ்வுக்காகவும் தங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைக்கும் கட்டாயத்தை

0: சந்தேகத்துடன் யாரோ பெற்று வேண்டாம் என்று போட்டுவிட்டு போன குழந்தைகளை உருவாக்குகின்றனர். இந்த குழந்தைகளில் எவரேனும் சிக்கல் இல்லா மனப்பாங்குடன் தாய் தந்தை அரவணைப்பை பெற்று புகழ்பெறும் சிறப்போடு வளருவார்களா? ஏழைகளும் அபலைகளுமான பெண்களை வைத்துக்கொண்டு ஒழுங்கீனமாக வாழ விரும்பும் ஆண்களுடைய ஒத்துழைப்புடன் யாரோ வியாபாரம் செய்தால் அதற்கு அந்த அபலை பெண்கள் மட்டுமா குற்றவாளிகள்? வாடிக்கையாளரும் வாடிக்கை இல்லாதவரும் உற்சாகம் நல்கித்தானே பெண்கள் சீரழிந்திருக்கிறார்கள். அந்த குட்டையிலிருந்து மீட்டு வந்து இங்கே எந்த எதிர்கால வன்மையை காட்டி இந்த குட்டைக்குள் இவர்களை வைத்திருக்கிறார்கள்? நல்ல வளமும் அழகுமுடைய பெண் ஒருத்தி மனம் விரும்பி காதல் கொண்டு ஒருவனை கைப்பிடித்திருந்தும் யானை விழுவதற்காக கருப்பங்கழிகளை நட்டு வைத்த பள்ளத்தைப் போல் அந்த திருமண உறவு முறிந்து போவது நிகழ்கிறது. ஏற்கனவே தூய்மையில்லாத ஒருத்தியை எவன் வந்து கைப்பிடித்து உயரத் தூக்கி நல்வாழ்வு கொடுக்கப் போகிறான்? அன்றி இவர்கள் தராசு தட்டை ஈடு செய்ய தங்கள் தங்கள் பங்குக்கு 10,000, 15,000 கட்டி கொடுத்து இந்த அபலை பெண்களுக்கு வாழ்வை வாங்கி கொடுக்கப் போகிறார்களா? அக்காவின் சுடு சொற்கள் இப்போது நிலாவில் ஒளிர்ந்த சொற்களாக தோன்றுகின்றன. அம்மா என்ற ஒருத்தியின் நிலையில் அவள்தான் பால் புகட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்திருக்கிறாள். அந்த அக்கா அன்று வந்திருக்கவில்லை. அத்தனை நாட்கள் சென்ற பின்பு கருவுற்றிருந்தது உண்மையானால் அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குமே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினா தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நேரம் 12:59, 20 நொடிகள்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவை ஒட்டி பாரதத்தின் அமைதி, ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை குலைக்க முயன்ற பயங்கரவாத சக்திகள் மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகளுக்கு இந்தியா அளித்த மிகச்சிறந்த பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்ததாக தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் திரு டோலாம் இன்று மும்பையில் உள்ள தேசிய பங்கு சந்தைக்கு வருகை தந்தார். அங்கு நடைபெற்ற பாரம்பரிய மணி அடிக்கும் நிகழ்வில் அவர் பங்கேற்றார். தேசிய பங்கு சந்தையின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி திரு ஆஷிஷ்குமார் சௌஹான் மற்றும் வணிக தலைவர்கள் அவரை வரவேற்றனர். விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற ஃப்ரூட் ஹாரிசான் 2026 என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில், நாட்டில் பழ உற்பத்தி, தர மேம்பாடு, பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை இந்நிகழ்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் தாய் சேய் நல சேவைகளை வலுப்படுத்துவதற்காக ஜனனி என்ற புதிய டிஜிட்டல் தளத்தை தொடங்கியுள்ளது. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை விரிவான முறையில் கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தாய் மற்றும் சேய் மரணங்களை குறைக்கவும் தரமான மருத்துவ சேவைகள் சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த டிஜிட்டல் முயற்சி பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள பரபரப்பான சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று 2வது முறையாக

ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். ஆளுநர் விடுத்த அழைப்பின் பேரில் இந்த சந்திப்பு லோக்கல் பவனில் நடைபெற்றது. சிறிய கட்சிகளின் நிலைப்பாடு மற்றும் ஆளுநரின் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆகியவை தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி 15வது சட்டப்பேரவையின் முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அதற்கான பதவி விலகல் கடிதத்தை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்களிடம் இன்று ஒப்படைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். 2001 திரையுலகில் அறிமுகமானவர். மலையாளம், தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல 65 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2004 சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றவர். தனித்துவமான நடிப்பால ரசிகர்களுடைய மனதில் தனக்கென இடம் பிடித்தவர். 2001 தொடங்கிய இவருடைய திரைப்பயணம் இன்று வரை தொடருது. யார் இவர்? இந்த கிளிப்ப கேளுங்க.
1: இந்த வாத்தியாரங்க ஒரே நாள்ல மொத்தமா தலையில எடுத்து ட்ரை பண்றாங்க. ஒரே டயர்டு. அம்மா, ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு கொடுமா. இந்த எக்ஸாம், மார்க், ரிசல்ட் எவையோ கண்டுபிடிச்ச அதெல்லாம். ஐயோ, ஒரே டென்ஷன்.
2: என்ன
1: பேசுற
2: நீட்டிருவியா?
0: என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரன் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி முதல் படத்திலேயே ரசிகர்களை வசீகரித்த நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஷோவுடைய ஸ்டார்.

நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் 1982 பிப்ரவரி மாதம் 15 கேரள மாநிலத்தில் இருக்கிற திருவல்லா என்ற இடத்துல பிறந்தாங்க. ஜோசப் மற்றும் ஆலே அம்மா தம்பதிக்கு 4வது மகளாக பிறந்த மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய இயற்பெயர் ஜாஸ்மின் மேரி ஜோசப். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் ஆவர். இவர் கல்லூரியில படிக்கும் பொழுது நடிப்பதற்கான வாய்ப்பு இவரை தேடி வந்தது. இயக்குனர் ஏ கே லோகிதா தாஸ் அவர்களுடைய இயக்கத்துல சூத்ரதாரன் என்கின்ற மலையாள படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமானாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். இந்த படத்திற்கு பிறகு இவர் தமிழில்

0: ரன் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாது ரசிகர்களுடைய மனதிலும் தடம் பதித்தார். இப்பொழுது உங்களுக்காக இவருடைய நடிப்பில் வெளியான ஒரு காட்சி தான் வருது புதிய கீதை திரைப்படத்துல இருந்து.
1: சரி, வேற என்ன?
2: வேற ஒண்ணும் வேணாம், இதுவே போதும்.
1: வெச்சிரலாமா?
2: சாரதி, மனசு ஒரு மாதிரி இருக்கு, நீ ஏதாவது பேச.
1: ஆமா, அந்த ஹைபிரிட் ரோஸ் பூத்துருக்குமே.
2: எது?
1: ஏய், 3 மந்த்ஸ் பேக் பொட்டானிக்கல் கார்டன்ல வாங்குனே.
2: சாரதி, 1 மினிட்.
1: கண்ணாடி போட்டு போ.
2: போட மிராக்கு, எப்படிடா வாங்க, நானே மறந்துட்டேன்.
3: நீ எப்படி மறக்காம இருக்கே?
1: புடிச்ச விஷயம் எப்படி மறக்கும்?
2: நான் பூச்செடி வாங்குனது உனக்கு புடிச்ச விஷயமா?
1: நீ பூ வாங்குனது, புக்ஸ் வாங்குனது, எக்ஸாம்ல 0 வாங்குனது, எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம் தான். எதுவுமே எனக்கு மறக்காது.
2: சரி, அப்போ வெரி வெரி ஃபர்ஸ்டா என்ன எப்போ எங்க வச்சு பார்த்தனு சொல்லு.
0: காதல் என்ற உணர்வு ஒன்று உள்ளுக்குள் வந்துவிட்டாலே அது செய்யும் மாயங்களை பற்றி சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லையே. தன்னை ஆட்டி படைக்கும் அவளை பற்றி இவன் ஏதோ சொல்ல வருகின்றான், அது என்னவென்று நாமும் கேட்போமா? பாடல் வருகிறது ரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. ரன், பாலா, புதிய கீதை, ஆஞ்சநேயா, ஜூட், ஆயுத எழுத்து, கஸ்தூரிமான், சண்டக்கோழி, நெற்குறி பூக்கள், திருமகன், பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம், நேபாளி, மரியாதை, சிவப்பு மழை, பெண் சிங்கம், இளைஞன், மம்பட்டியான், இங்கே என்ன சொல்லுது, விஞ்ஞானி, டெஸ்ட் முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 2002 இயக்குனர் என் லிங்குசாமி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான ரன் திரைப்படத்துல பிரியா என்கின்ற கேரக்டர்ல நடிகர் மாதவன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். கண்டவுடன் ஈர்ப்பு தோன்றினாலும் மனதில் நாயகன் மேல் நேசம் வளர்ந்தாலும் தன் அண்ணனை எண்ணி பயப்படும் பிரியா பல சந்திப்பிற்கு பிறகு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாங்க. முடிவில் தன் அண்ணனிடம் சவால் விடுத்து நாயகனுடைய நிலையை அவனுக்கு உணர்த்துறாங்க. இந்த படத்துல இவரும் நாயகனும் வரும் சீன்ஸ் எல்லாமே ரசிகர்களால மறக்கவே முடியாது. இந்த படத்துல வரும் அனைத்து பாடல்களும் ரசிகர்களுடைய மனதில் இன்று வரை இடம்பெற்றவை. இப்பொழுது உங்களுக்காக நம்ம பார்த்து ரசித்த ஒரு சீன் தான் வருது ரன் திரைப்படத்துல இருந்து.
1: நான் லவ் பண்றேன் தெரிஞ்சா எங்க அண்ணன் சும்மா விட மாட்டான்.
2: இதுல புதுசா இருக்கு, நீ என்ன லவ் பண்றது எனக்கே அப்பதான் தெரியும், உன் அண்ணனுக்கு எப்படி தெரியும்?
1: ஆமாமா, லவ் பண்றேன் தெரியாமதான் இத்தனை நாள் பின்னாடி சுத்தினியாக்கும்.
2: எல்லாருக்கும் நம்பிக்கைதான்.
1: உன் நம்பிக்கை ஒண்ணும் வீண் போகல. இனிமே எப்போ என் பின்னாடி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுவாங்க? அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ என்னை பார்க்கறது பேசுறது இதெல்லாம் உன்னோட சாமர்த்தியம். நான் காலேஜுக்கு போறதில்ல, கம்ப்யூட்டர் கிளாஸ் போறதில்ல, எப்படியாவது 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஒதுக்கி உன்கிட்ட வந்து பேசுறேன். அதுக்குள்ள எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ லவ் பண்ணிக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
2: ஆயுதம்
0: எதுவும் இன்றி உள்ளே ஒரு போர்க்களத்தை உண்டாக்கும் வல்லமை காதலுக்கு உண்டல்லவா? பாடல் வருகின்றது பாலா திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்றுவலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்றுவலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய நடிப்பில் வெளியான பல படங்கள் நம்ம ஈர்த்தவை. அதுல ஒன்றுதான் சண்டைக்கோழி. 2005 வெளியான இந்த படத்துல ஹேமா என்கின்ற கேரக்டர்ல நாயகனுடைய நண்பனுக்கு தங்கையாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவருடைய அறிமுகம், இவர் செய்யும் சேட்டைகள், நாயகனை வம்பிழுப்பது, நேசம் உணர்த்தும் இடம் என அனைத்துமே ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்தவையாகும். இப்பொழுது உங்களுக்காக ஒரு காட்சி தான் வருது சண்டைக்கோழி திரைப்படத்துல இருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: சட்டையெல்லாம் தூக்கி போடும்போது இதெல்லாம் தூக்கி போட மாட்டீங்களா? என் கையில மாட்டினுச்சு, அதனால தப்பிச்சிங்க.
4: இல்ல, தங்கச்சி இருக்குன்னு சொன்னா, ஆனா இப்படி ஒரு தங்கச்சி இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல.
3: எப்படினா? எப்படி வாய் வரைக்கும் வந்துருச்சுல, குடிச்சாத்தானா?
4: சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. சரி, அம்மா எல்லாம் அடிக்கடி பேசியிருக்காங்க. நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஹாஸ்டல் போன் பண்ணது இல்ல.
3: ஏன் பேசல? 4 பேசியிருக்கேன்.
4: 4 யார்கிட்ட?
3: உங்ககிட்ட தான்.
4: ஏன் கிட்டியா?
3: ஆமா. என்னப்பா பாலு, நல்லா இருக்கியா? கார்த்திக் எங்க? எங்க போயிட்டான் அவன்? என்னப்பா 4 போன்லயே பேசிட்டு இருக்கே, வந்து மூஞ்சி காட்டிட்டு போக கூடாதா?
5: நமக்குள் புதுவித உணர்வுகள் உள்ளே வரும் பொழுது ஒருவித தடுமாற்றம் நிச்சயம் வரும் தானே. அப்படி இந்த மங்கையின் தடுமாற்றத்திற்கு என்ன காரணம் என்று கேட்கின்றால், அவளுக்கு விடை கிடைத்ததா? பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது நம்ம நிகழ்ச்சியில புதிய கீதை திரைப்படத்திலிருந்து.

பரப்ப விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. மீரா ஜாஸ்மின் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களால் மறக்கவே முடியாத படங்கள்ல ஒன்று தான் ஆயுத எழுத்து. சசி என்கின்ற கதாபாத்திரத்துல ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில தன்னுடைய நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். தன் காதல் கணவன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான் என்று ஒவ்வொரு முறையும் காத்திருக்கும் சசி அவன் மாறாததை உணர்ந்து குழந்தையை இழந்து முடிவில் தன்னந்தனியே பயணிக்கிறாங்க. இந்த கேரக்டர்ல நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த படத்துல வரும் சண்டைக்கொழி பாடலை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இப்பொழுது உங்களுக்காக இவரும் நடிகர் மாதவன் அவர்களும் உரையாடும் ஒரு காட்சி.

0: வருது ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்து.
1: இது எதுக்காக?
2: கொடு, விளையாடவே வெடிச்சிட போகுது.
1: தான் கேஸ் ஏஜென்சி பிசினஸா?
2: உனக்கு சொன்னா புரியாது. நீ குடுன்றல.
1: இது எதுக்கா? எனக்கு தெரிஞ்சாலும்
2: சொல்ல மாட்டே. குடுறி,
1: உங்க அண்ணன் மாதிரி அட போறியா? இது மட்டும் தான் பாக்கி இருந்தது.
2: குடுறி,
1: குடு, குடுக்க மாட்டேன்.
2: இன்னொரு பாட்டிய வயிற தள்ளிட்ட நான் கொண்டுடுவேன்.
0: முதல் இல்லாத காதலை பற்றி யாராலும் எண்ணவே முடியாது. அதுவும் இல்லறத்தில் நுழைந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. பாடல் வருகிறது ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து.
3: ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹ

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றுக் கொடுத்த படம் தான் கஸ்தூரிமான். இதுல உமா என்கின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். தன் வீட்டின் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை எல்லாம் வெளிப்படுத்தாம பல வேலைகளை செய்து கொண்டே கல்லூரியில் கலகலப்பாக வலம் வரும் உமா நாயகனுடைய முன்னேற்றத்திற்கு தன்னால் இயன்ற வகையில உதவுறாங்க. ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட தன் அக்கா கணவனை அழைக்கிறாங்க உமா. அதனால் சிறை செல்பவள் தனக்காக உதவ வரும் நபர்களிடம் தன் நிலையை எடுத்துரைத்து முடிவில் நாயகனுடன் இணையறாங்க. உமா கேரக்டர்ல உணர்வு பூர்வமாக தன்னுடைய நடிப்பை வலுப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். இந்த படத்துல வரும் கேக்கலியோ பாடல் ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக கஸ்தூரி மான் திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
4: இன்னும் 3 மாசம்,
5: அந்த சீக்கிரம் போயிடும்டா.
4: திரும்பி வரப்போ நான் இல்லனா?
5: ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நேத்து உங்க மாமா வந்து ஏதாவது?
4: அது பரவாயில்ல, எப்பவும் நடக்கிறது.
5: இந்த கண்ணீர் பார்த்துட்டு நான் எப்படி போவேன்?
4: என்ன பத்தி வருத்தப்பட வேண்டாம். நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்துருவேன். போயிட்டு வாங்க, நல்லா படிங்க. நான் ஸ்டேஷனுக்கு வரல, நீங்க கிளம்புங்க. நீங்க வேலைக்கு போறத பாக்க.
3: எல்லைகள் பல கடந்தும் ஒரு புள்ளியில் இணைவது போல் இருக்கும் உணர்வு காதலில் எப்பொழுதும் உண்டுதானே. அவன் அவளை விட்டு எங்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம், ஆனால் அவளின் மனதில் இவன் இருப்பதை யாராலும் பிரிக்க முடியாதல்லவா? பாடல் வருகிறது கஸ்தூரிமான் திரைப்படத்திலிருந்து நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக.

0: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 2008 வெளியான நேபாளி திரைப்படத்துல பிரியா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் பரத் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். காதல் கொண்டவனை கரம் பிடிக்கும் பிரியா தீயவனால உயிரை விடும் நிலை ஏற்படுது. தன்னவன் மேல் தான் கொண்டுள்ள அன்பை அழகாக ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படுத்தும் பிரியா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள். இந்த படத்துல நேபாளி படத்துல வரும் கனவிலே பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல்களுள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக நேபாளி திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: இந்த டைம் மிஸ் பண்றதா இல்ல. டு யூ ஹேவ் பேப்பர்? இல்ல, உள்ளங்க எழுதிட்டுமா? வேணா, அழிஞ்சிரும். பென் பென் பென்
2: எதுக்கு?
1: என்னோட மொபைல் நம்பர், ரெசிடென்ஸ் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் எழுதி கொடுக்கிறதுக்கு.
2: அது எதுக்கு?
1: பேசுறதுக்கு, பழகிறதுக்கு.
2: ஏன் பேசணும், எதுக்கு பழகணும்?
1: இல்ல, நீங்க நடிக்க முயற்சி பண்றீங்க, உங்க நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க. இந்த ஒரு வாரமா நீங்க என்ன
2: நினைக்கல? நோ வே, ஞாபகமே இல்லைன்னு சொல்றேன். நினைக்கலையான்னு கேக்குறீங்க?
1: நினைப்பீங்க. You will definitely think about me. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நாளைக்கே உங்களுக்கு என் கூட பேசணும் பழகணும்னு தோணுச்சுன்னா கஷ்டப்படக்கூடாது பாருங்க. என்ன மாதிரி?
2: ஹலோ.
1: ஓகே ஓகே, சில், தோணலனா ஜஸ்ட் லீவ் இட்.
2: இது உங்க கடன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்.
0: நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் கிராமத்து பெண்ணாக திருமகன் படத்துல தோன்றி இருப்பாங்க. பானை செய்பவராக தன் காதலை நாயகனுடைய மரியாதைக்காக தியாகம் செய்யும் ஐயக்கா கேரக்டர்ல உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின். பெண் சிங்கம் திரைப்படத்துல நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பாங்க. பல பல கேரக்டர்ல அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய இவர் 10 கழித்து தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்த படம் தான் டெஸ்ட். 2025 வெளியான டெஸ்ட் படம் தான் தமிழ்ல இவருடைய

0: நடிப்பில் நிறைவாக வெளியான படமாகும். இந்த படத்துல நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு மனைவியாகவும் ஒரு பிள்ளைக்கு தாயாகவும் நடிச்சிருப்பாங்க. கணவனுடைய அனைத்து செயல்களுக்கும் உடன்பட்டு செல்லும் பத்மா பிள்ளைக்காக என்று வரும்பொழுது கணவனையே எதிர்க்கிறாங்க. உணர்வு பூர்வமாக ஒரு தாயின் அனைத்து உணர்வுகளையுமே இந்த கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு காட்சி வருது திருமகன் திரைப்படத்துல இருந்து.
1: இது ஏன் பானை ஏன் கணக்கு அப்படிதான் வரும்.
2: நல்லா வருமா? சரியே, உன் கணக்கு பிரகாரம் எவ்வளவு சொல்லு.
1: ஒரு பானை 25 ரூபாய் மாணிக்கி.
2: என்னது 25? ஊர் கணக்குல 15, எனக்கு 25.
1: பாய் முடி, கணக்கு பார்க்க முடியும். மொத்தமா எப்படி தெரியுமா? 1535 ரூபாய் 25 பைசா.
2: உன் கணக்கே எனக்கு புரியலையே.
1: புரியாம இருக்கணும் தானே இப்படி சொல்றது?
2: இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சரி, ஒரு 25 குறைச்சுக்க முடியுமா?
1: பைசாவா?
2: ரூபா?
1: ரூபாவா? 5 பைசா கூட குறைக்க மாட்டேன்டா, இது நடக்காது.
0: அன்பை உரைப்பதற்கு மொழி தேவையா? கண்ட கனவுகள் அனைத்தும் கண்முன்னே தோன்றினால் அந்த உணர்வை எப்படி விவரிப்பது? ஆனால் இங்கொருவர் விவரிக்கின்றார் இந்த பாடலில். பாடல் வருகின்றது உங்களுக்காக நேபாளி திரைப்படத்திலிருந்து.

0: தட்டில் சாப்பாடு, காதில் ஹெட்செட்னு இந்த மாதிரி நேரத்தில் ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. மீரா ஜாஸ்மின் அவர்கள் அனில் ஜான் பீட்டர்ஸ் என்பவரை 2014 திருமணம் செய்து கொண்டார். இவருடைய நடிப்பிற்காக பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு முறை தேசிய திரைப்பட விருதும், 2 முறை பிலிம்பேர் விருதும், 3 முறை கேரள மாநில திரைப்பட விருதும், 1 முறை தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம இன்னும் பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2009 இவருக்கு தமிழ்நாடு மாநிலத்தின் உயரிய விருதான கலைமாமணி விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இப்பொழுது உங்களுக்காக உணர்வு பூர்வமான ஒரு உரையாடல் காட்சி வருது மெர்க்குரி பூக்கள் திரைப்படத்துல இருந்து.
1: என்ன பேச்சு பேசுற? நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போற. புருஷன் பொஞ்சாதி, இங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வாய்க்கு வந்தபடி பேசுற.
2: உனக்கு ஒண்ணு தெரியாது நீ போ.
1: என்ன தெரியாது? நேத்து வீட்டுக்கு வந்த மனுஷனை வானு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ண. நானும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப என்னடா இப்படி பேசுற? ஒரு மருமகன் கிட்ட பேசுற பேச்சா இது? பெத்த அப்பன்றதுக்காக நான் உன சும்மா விடுறேன். இல்ல நடக்கறதே வேற. இங்க பாரு, இன்னொன்னு சொல்றேன். இப்ப எனக்காக என் புருஷன் இங்க அசிங்கப்பட்டார். அதுக்கு பரிகாரமா நான் அவர் வீட்டுலதான் இருக்க போறேன். இனிமே நீ என்ன பாக்க வர வேண்டாம். நானும் எது நடந்தாலும் பிறந்த வீடு ஒண்ணு இருக்கு, நீங்க வரமாட்டேன். நம்ம உறவை இனியோட முடிஞ்சு போச்சு, வாங்க போலாம்.
0: அன்பை பரிமாறிக்கொள்வதில் பல விதம் உண்டு, அதில் இது ஒரு விதம். கேட்போமா? பாடல் வருகிறது ரன் திரைப்படத்திலிருந்து.

சிநேகிதே நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. 25 வருடங்களாக திரைத்துறையில் பயணிக்கும் ரசிகர்களை வசீகரித்த நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களை பத்தி இன்றைய ஷோல தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உடன் இருந்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 ஒரு நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கும் நேயர்களுக்கு ஒரு அன்பான மதிய வணக்கம். காலம் கடந்தும் மாறாத ஒன்று, அது இசை. உங்கள் மனதை வருடும் பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க இது உங்கள் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரலில் பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் வருது மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து, டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
3: மாதுளம் சிவந்த

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் வருது. வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா குரலில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நீங்க கேட்டு ரசிக்கிற இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் வருது திருவருட் செல்வர் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா அவர்களின் குரலில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: காலத்தை வென்ற கானங்கள்ல இந்த 45 minutes நல்ல ஓல்டு சாங் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நிறைவா வரும் பாடல் கௌரவம் திரைப்படத்துல இருந்து TM சௌந்தரராஜன் குரலில்.
1: கண்ணா

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01 மூன்று நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சர் கிட்ட
2: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம், டாக்டர் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி விளக்கம் அளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் நரம்பியல் துறையில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணிபுரியும் டாக்டர் துரைராஜ் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?

0: டாக்டர்.
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே டாக்டர், இப்போ நரம்பியல் பிரச்சனை அப்படின்னு இருக்குல்ல டாக்டர், இது கேட்டாவே பொதுமக்கள் எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிறாங்கல்ல டாக்டர், அதுக்கான ரீசன் என்ன டாக்டர்?
1: எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நரம்பியல் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்லணும்னா அது மூளை மற்றும் மூளையிலிருந்து தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள். இந்த மூளை மற்றும் தண்டுவடத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலான்னு பார்த்தீங்கன்னா, அதனோட செயல்பாடுகள் குறையிறது. அது செயல்பாடுகள் குறையறதுக்கு காரணம் வந்து ஒரு விதமான ஒரு இரத்த குழாய் அடைப்போ, இல்லை அதில் இருக்கிற நரம்புகள் வந்து சிதைவடைவதோ, இல்லை ஒரு சில விட்டமின் குறைபாடுகளோட வர பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து நரம்பியல் நோய்கள்லேயே வந்து நிறைய பேர் மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து மனநலம் பாதிச்சிருப்பாங்க, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுவோம் நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் ரத்த குழாய் பிரச்சனை இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து காலில் வந்து நரம்பு சுத்திக்கிச்சு, நரம்பு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா ரத்த குழாய் பிரச்சனையாக இருக்கும். ஸோ நரம்பு பிரச்சனைகள் என்னன்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக புரியல. ஸோ நரம்பு பிரச்சனைகள் அவங்க நினச்சிட்டு இருக்கிற பலவிதமான விஷயங்கள் வந்து அது நரம்பு பிரச்சனையே இருக்காது, வேற எதனா பிரச்சனையாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து எனக்கு கழுத்து நரம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சதை, எலும்பு, அப்புறம் ரத்த குழாய், நரம்பு எல்லா விதமான இருக்கும். ஸோ அது எதை வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நரம்புல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இல்லைங்க எனக்கு வலிக்குது அது நரம்பு பிரச்சனை தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நாங்கள் எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கோம், இல்லை உங்களுக்கு வந்து சதப்பிடிப்பு இருக்குது, இல்லை எலும்புல தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அவங்கவுங்களும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டியிருக்கும். ஸோ மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனைகள் சொல்லிட்டு ஜென்ரலாக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தா ரெண்டு விஷயம் மட்டும்தான், ஒன்று பக்கவாதம், இன்னொன்று வலிப்பு நோய். இந்த ரெண்டு விஷயத்த வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க, ஓகே இதுனா நரம்பு பிரச்சனை மட்டும்தான் சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, இந்த கை கால் நடுக்கம்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் வந்து நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சன்ஸ் வந்து ஒரு விதமாக நடுக்க வியாதி, அல்சைமர்ஸ் வந்து ஒரு விதமாக மறதி வியாதி, அப்புறம் மூளை காய்ச்சல், அப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து தசை சிதைவு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, அப்புறம் பெரிஃபரல் நியூரோபதி நரம்பு சிதைவு நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பலவிதமான நரம்பு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து இன்னமும் வந்து எது நரம்பு பிரச்சனை, எது சதை பிரச்சனை, எது எலும்பு பிரச்சனை அப்படின்றது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. பட் அது நம்ம வந்து மக்களை கூட சொல்ல முடியாது, ஏன்னா மக்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக தெரியாது. ஈவன் நரம்பு டாக்டருக்கு நம்மளே வந்து ஒரு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் டாக்டர் காமிக்கலாம், காமிச்சிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஓகே இது வந்து இந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து நரம்பு டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி டிலே பண்ணிடுறாங்க. அதை ஒரு இயர்லியராக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணாமல் ரொம்ப டிலே பண்ணிடுறதுனால என்ன தேவையில்லாமல் வந்து காலம் தாழ்ந்து போயிடுது.
0: ஓகே, அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு வழியாக இருந்தாலும் இது வந்து நரம்பு பிரச்சனை தான் அப்படின்ட்டு
1: நம்ம நினச்சிக்கிறது.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ சாதாரண தலைவலிக்கும் நரம்பியல் பிரச்சனையால் வரும் தலைவலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்?
1: ஓகே, இப்போ தலைவலி பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி ஹெட் ஏக், செகண்டரி ஹெட் ஏக்னு சொல்லுவோம். செகண்டரி ஹெட் ஏக்ன்றது ஏதாவது காரணத்தோடு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையில் நீர் கோத்துட்டு இருக்கும், சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர்றது. சில சமயம் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டிருக்கும், ட்ராமாட்டிக் போஸ்ட் ட்ராமாட்டிக் இருக்கலாம், இல்லை தலையில் ரத்த குழாய் அடைப்பு, ரத்த குழாய் கசிவு, அந்த மாதிரி ஒரு இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தமாக வர்றது. இந்த மாதிரியான வர தலைவலிகள் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நாங்கள் வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இமீடியட்டாக சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கோம். ஆனால் சாதாரண தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ஹெட் ஏக்லேயே வந்து சாதாரண தலைவலி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஷன் டைப் ஹெட் ஏக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று மைக்ரைன் ஹெட் ஏக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மைக்ரைன் ஹெட் ஏக் எல்லாருக்கும் காரணம் நல்லா தெரிஞ்ச வாரணும் ஒத்த தலைவலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ டென்ஷன் டைப் ஹெட் ஏக், டென்ஷன் டைப் ஹெட் ஏக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குது டாக்டர், தலைமையில ஒரு வெயிட்டை தூக்கி வச்சா மாதிரி இருக்குது, தலையில் ஒரு பேண்டை போட்டு இருக்கணும் மாதிரி இருக்குது, சாயந்தரம் ஆனால் வேலையிலேருந்து முடித்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது, இதனால் உங்கள் வேலை எதனால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, தலைவலியோடு நான் இருந்துட்டுருக்கிறேன், தலைவலியும் இருந்துகிட்ருக்குது, வேலையும் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி தலைவலி வந்து டென்ஷன் டைப் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு தலைவலியை வந்து எப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிற மாதிரி தலைவலி இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, எப்பவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான தலைவலியாக இருக்குது, அப்புறம் தண்டர் கிளாப் ஹெட் ஏக்குன்னு சொல்லுவோம், அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இப்படி ஒரு தலைவலி வந்ததே கிடையாது, ஒரு மோசமான ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைவலி இல்லை, தலைவலியோடு சேர்த்து கண் பார்வை மங்குதல், சிவியரா வாமிட்டிங் இருக்கிறது, உடலோட சமநிலை அதான் நிற்கவே முடியல, தள்ளாட்டம் ஆடிக்கிட்டே இருக்குது, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்றது, இல்லை கை கால் பலகீனமாகறது, இந்த மாதிரி எதனா ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்கும்போது அதை நம்ம சாதாரண தலைவலியை எடுத்துக்காம உடனடியாக பக்கத்தில் எங்கேனா ஒரு எமர்ஜென்சி டாக்டரை போய் பார்க்கறது நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ மைக்ரைன் சொன்னீங்களே டாக்டர், அந்த தலைவலி எல்லாம் எதனால்?

0: ஏற்படுது டாக்டர்?
1: ஸோ மைக்ரைன் தலைவலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல தியரிஸ் சொல்கிறாங்க.
0: ஓகே.
1: ஸோ இது யூஸ்வலாக காமனாக பார்த்தீங்கன்னா வந்து மேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ், அதாவது ஆண்களுக்கு அவனு பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சியும் ஹார்மோனல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் இருக்கும், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த ஏஜ் குரூப்பே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் டிகேட், அதாவது ஒரு 15-20 வயசுக்குள்ள ஆரம்பிக்கும், ஒரு 30-35 வயசுக்குள்ளே யூஸ்வலாக வந்து கொஞ்சமாக அப்படியே சரியாயிடும். அது இந்த வத தலைவலிக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்புறம் மூளைகளில் ஏற்படுற அலைகளின் ஓட்ட மாறுதல், அந்த அலைகளின் ஓட்ட மாறுதலுக்கு பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா அது ஹார்மோனல் சேஞ்சஸ் தான்.
0: ஓகே.
1: நாட் ஓன்லி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இது வந்து ஒரு எமோஷனல் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. எமோஷனல் ட்ரிகர்னா இப்போ தலைவலி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க காரணம் சொல்லுவாங்க, ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனாங்க அந்த ஸ்மெல்லை வந்தவுடனே எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்வாங்க, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லாமல் வந்துருச்சு, பசி நல்லா எடுத்துட்டுது, பசி எடுத்தோடனே தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகர், அந்த ட்ரிகர்ஸோட காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எமோஷனல் கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த பிரெயினில் இருக்கிற ஹைப்போ தலாமஸ்ன்ற இடத்துக்கும் அந்த எமோஷனல் கனெக்ஷனுக்கும் ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ எமோஷனல் ட்ரிகர்ஸ் வரும்போது உடம்புல ஏற்படுற கெமிக்கல் சேஞ்சஸ்னால ஸ்டிமுலேட் ஆகிறது தான் இந்த மைக்ரைன் ஹெட்டேக். அதான் நம்ம காமனாக வந்து ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம அது
0: இப்போ இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது டாக்டர் இப்போ மைக்ரைனுக்கு?
1: ஸோ இப்போ சாதா தலைவலிக்கும் இந்த மைக்ரைன் தலைவலிக்கும் என்ன சிம்டம்ஸும் வந்து காமனாக சொல்கிறது ஒற்றை தலைவலி.
0: ஓகே.
1: ஒரு பக்கம் மட்டும் வலிக்குது டாக்டர் அப்படின்வாங்க, அந்த தலைவலி வந்து நீங்கள் மாத்திரை போடுங்க, ரெஸ்ட் எடுங்க, எது பண்ணாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அவங்களுக்கே தெரியும், ஒரு 4 மணி நேரம் இருக்கும், ஒரு 6 மணி நேரம், 8 மணி நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரை போட்டாலும் போனால் அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் மாத்திரை போடும்போது இன்டென்சிட்டி அந்த வீரியத்தன்மை ஒன்றா குறையும், பட் ஆனால் அவங்களுக்கு அந்த 8 மணி நேரம் வந்து லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாமிட், முக்கியமான விஷயம் அது. ஸோ தலைவலி வந்துட்டு ஒரு சிவியர் வாமிட்டிங் வரும், வாமிட் ஏற்ற பிறகு சொல்லுவாங்க அப்பா இப்போ ரிலீஃப் ஆயிடுச்சு, தலைவலியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு மைக்ரைனுக்கான ஹரிகுறி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஃபோபியா, ஃபோனோஃபோபியா, அதாவது வெளிச்சத்தை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கோவம் கோவமாக வரும், அப்படியே கண்ணெல்லாம் கூசும், கொஞ்சம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோனோஃபோபியா, யாரும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் பேசினாலே தலை எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒற்றை தலைவலி, வாந்தி, குமட்டல், வெளிச்சம், சத்தம் இதெல்லாம் கேட்டால் அதிகமாக வருது, தலையோட மூமெண்ட்டில் அதிகமாக வருது, இதெல்லாம் தான் வந்து மைக்ரைன் தலைவலிக்கான அறிகுறிகள்.
0: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நான் நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசாவா?
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் துரைராஜ் அவர்கள். வாங்க, மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப தலை சுற்றல் அப்படின்னா என்ன டாக்டர், எதனால வருது?
6: இப்ப தலை சுற்றல் அது ஒரு காமனான ஒரு கம்ப்ளைண்ட், எனக்கு மயக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்ப தலை சுற்றலே வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்றது தலை சுற்றல் மயக்கம் சொல்லுவாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா வந்து பல விதமா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு அப்படியே சுத்தி இருக்கிறது எல்லாமே சுத்தற மாதிரி இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு தலை மட்டும் சுத்தற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் நடக்கும்போது தள்ளாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் வேற வேற காரணங்கள். ஸோ அதுதான் எங்களோட வேலை. அவங்க கிட்ட இருந்து வந்து அவங்க சொல்றது மயக்கம் மட்டும்தான். சில பேர் வந்து டயர்டா இருக்குது, தூக்கமா இருக்குது, அதையும் வந்து மயக்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறதையும் மயக்கம்னு சொல்லுவாங்க. தலைசத்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணா ஒவ்வொன்றத்தை வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து மயக்கம் வரதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து காதுல பிரச்சனையா இருக்கும். காது அடைப்பு, காதுல வந்து சவுண்டு கேட்டே இருக்கும், ஒரு வாமிட் வந்துட்டே இருக்கும். அதுக்கு வந்து காதில் இருக்கிற வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம உடம்பை வந்து சமநிலையில மெயின்டைன் பண்ற ஒரு உறுப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எதனா சின்ன இன்ஃபெக்ஷனோ இல்ல எதனா ஒரு கட்டியோ இல்ல எதனா ஒரு வாஸ்குலர் ப்ராப்ளமோ வரும்போது அவங்களுக்கு சமநிலை மாறதுனால அவங்களால வந்து உடம்பு வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மயக்கம் வரும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து படுத்துட்டு எந்திரிக்கும் போது, அண்ணா வந்து மேலே பார்க்கும்போது, கழுத்தை வேகமாக இப்படி திருப்பும் போது, அப்போலாம் ஒரு மயக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எலும்பு தேய்மானமாக இருக்கலாம், சில கழுத்து வழியாக வந்து ஒரு சில ரத்த குழாய்கள் வந்து தலைக்கு போகும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி தலைக்கு கழுத்து வழியாக போகிற ரத்த குழாய்கள் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனாலையோ இல்லை கம்ப்ரெஸ் ஆகிறதுனாலையோ மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால சில பேருக்கு மயக்கம் வரலாம். சில பேர் வந்து எனக்கு வந்து மயக்கம் மயக்கம்னு சொல்லுவாங்க, தலை சுத்துதா என்ன சுத்தான்னு கேட்டால் இல்லை நடக்கும்போது தள்ளாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு சிறுமூல பிரச்சனையாக இருக்கலாம்.

0: சிறுமூளை வந்து நம்ம உடம்புல வந்து ஈக்குலிபிரியம், அதாவது ஒரு சமநிலையில மெயின்டைன் பண்றது. சாதாரணமாக நடக்கும்போது நல்லா நடப்பாங்க, நடக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் நடக்க சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அப்படியே
1: தள்ளாடுவாங்க.
0: அது சிறுமூளை பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை சில பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து காலில் வந்து நடந்து போகும்போது ரெண்டு காலும் வந்து ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி இருக்குது, காலே வந்து பஞ்சில நடக்கிற மாதிரி இருக்குது, கூழாங்கல் நடக்கிற மாதிரிவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து தரம் எங்கே இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க, அவங்களும் வந்து மயக்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வேற வேற. ஸோ நம்ம என்ன பண்ணால் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி மயக்கம்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி அதுக்கேற்ற டெஸ்ட்டை பண்ணி அதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ எல்லா தலை சுற்றலும் ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்கன்னா வந்து தலை சுத்துறது, பிபி செக் பண்ணி பார்த்துட்டு சார் ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் சார் எனக்கு தலை சுத்துதுன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவோம் இல்லைங்க ப்ரெஷர் மட்டும் காரணம் கிடையாது, பல காரணங்கள், சுகர் அதிகமாகலாம் கம்மியாகலாம், பிபி அதிகமாகலாம் கம்மியாகலாம், உடம்புல உப்புச்சத்து அதிகமாகலாம் கம்மியாகலாம், சோடியம்னு சொல்லுவோம். அது மாதிரி உப்புச்சத்துல அதிகமாகும் போது கம்மியாகும் போதுலாம் கூட வந்து மயக்கம் வரும். ஸோ எல்லா மயக்கத்துக்கு காரணம் ப்ரெஷர் கிடையாது, பல காரணங்கள் இருக்குது.
1: ஓகே, அப்படின்னா இப்போ மயக்க வருது அப்படின்னா ஜென்ரலாக எனக்கு வந்து பிபி அதிகமாயிருச்சு அதான் மயக்க வருதுன்னு எடுத்துக்கூடாது. ஒரு மயக்க வருது அப்படின்னா போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது.
0: பட் ஆனால் வந்து மக்களோட விழிப்புணர்வுக்கு நான் உண்மையிலே பாராட்டி ஆகணும், ஏன்னா எல்லாருமே மயக்க வந்தோம்னா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க.
1: ஏன்னா
0: அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன முக்கியமாக பிபி அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு பிரச்சனை இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இயர்லியாக ட்ரீட் பண்ணலாம் நம்ம அது.
1: ஓகே டாக்டர், இப்போ கை கால்லாம் மறுத்து போதும் இல்லை டாக்டர், அது எதனால டாக்டர், அது எப்போது ஆபத்தாக மாறுது?
0: ஓகே, இப்போ நம்ம கை கால் மறுத்து போதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல மூளை தண்டுவடம் இங்கே தான் வந்து மெயின் நரம்பு உறுப்பு இருக்குது. பட் அங்கிருந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நரம்புகள் போயிட்டு இருக்குது. ஒரு சில நரம்புகள் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், அதாவது வந்து தோல்லேருந்து கொஞ்சம் அடியிலே இருக்கும். அந்த மாதிரி நரம்புகள் வந்து ப்ரொலாங்டாக நம்ம வந்து ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது நமக்கு மறுத்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கையோட அக்குள் பகுதியை வந்து நீங்கள் எதனா ஒரு சேர் மேலே இப்படி சைடில் வச்சுக்கிட்டு இல்லை படுக்கும்போது நீங்கள் கையை வந்து கீழே வச்சு படுத்துட்டீங்கன்னு வச்சிங்கண்ணே, உங்கள் தலையை வந்து அந்த ஆர்மில் வந்து ரெஸ்ட் பண்ணி படுத்துட்டிங்கன்னா காலையில் இருந்துக்கும்போது கொஞ்சம் மறுத்து போயிருக்கும். அது ஒரு 15-30 minutes மேக்ஸிமம். அதுக்குள்ளே என்ன ஆகணும், கொஞ்சமாக சரியாயிடும். இல்லை சம்டைம் பிளட் வெசல்ஸ் கம்ப்ரஸ் ஆகிருக்கும்போது மறுத்து போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து ரெக்கவரி ஆகிடும். இது வந்து கையில் நடக்கலாம், காலில் நடக்கலாம், இல்லை முகத்தில் ஒரு பக்கம் அழுத்தி படுக்கும்போது நடக்கலாம். இதுக்கெலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. எப்போ நம்ம பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சரியே ஆகலை, பர்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி இருக்குது, இந்த மறுத்து போகிறதுக்குறையே உடம்பு பலகீனம் ஆகிடுது. இப்போ கை மறுத்து போகிறது மட்டும் இல்லாமல் பொருளை பிடிக்கவே முடியல, பொருளை எடுக்க முடியல, கையிலேருந்து நழுவிட்டு போகுது அப்படின்னாலோ, இல்லை எனக்கு வந்து முகத்தில் ஒரு பாதி உடம்புல கோடு போட்ட மாதிரி சொல்லுவாங்க,
1: என்னோட
0: உடம்புல ஒரு பாதி ஃபுல்லா மறுத்து போயிருக்கு டாக்டர், ஒரு பாதி ஃபுல்லா எரியுது, ஒரு பாதி ஃபுல்லா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மறுத்து போற பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணா வந்து கண்டிப்பா உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மூளையில போற ரத்த குழாய் அடைப்பு ஒரு பக்கவாதத்தோட ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மறுத்து போறதுல நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா விட்டுறக்கூடாது நம்ம.
1: ஓகே, அப்பனா வந்து மறுத்து போகுது அப்படின்னா ஒரு 30 minutesல அந்த இடம் வந்து இது நார்மல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நம்ம வந்து டக்குன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்ப பக்கவாதம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உடம்பு என்னென்னலாம் சைன் பண்ணும் டாக்டர்?
0: ஸோ பக்கவாதன்றதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா செரிபரோ வாஸ்கர் ஆக்சிடென்ட்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: ஸோ ஆக்சிடென்ட்னாலே நம்ம என்னதை எதிர்பார்க்காம திடீர்னு ஒன்று நடக்கிறது ஒன்று. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்கிறோம். பட் அந்த ஆக்சிடென்ட்ன்ற சொல்கிற வார்த்தைக்கு என்ன காரணம்னா வந்து மூளையில் இருக்கிற ரத்த குழாய்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பு அல்லது ஒரு கசிவு.
1: ஓகே,
0: ஸோ அந்த அடைப்போ கசிவோ மூளையில் நம்ம உடம்புல பலவிதமான வேலைகளை செய்து மூளை, அதில் எந்த இடத்த வேலை செய்கிற இடத்துல அடைப்போ இல்லை கசிவோ ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா வந்து பி ஃபாஸ்ட் அப்படின்றத ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பி ஃபாஸ்ட் அப்படின்னா BEFASTி. ஃபர்ஸ்ட் பி அப்படின்னா என்னென்னா வந்து பேலன்ஸ், நல்லா இருந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்க திடீர்னு நடக்க முடியாமல் தள்ளாடுறாங்க, அது முதல் அறிகுறி. ரெண்டாவது இ, ஐ சைன்ஸ், அதாவது கண் பார்வையில மாற்றங்கள், ரெண்டெண்டா தெரியறது, இல்ல கண்ணுல வந்து மொழி மாறிடுறது, கண்ணை வந்து மூவ் பண்ணவே முடியாதது, அது இ. அடுத்தது எஃப், எஃப்னா ஃபேஸ், முகத்துல பாத்தீங்கன்னா வந்து வாய் ஒரு பக்கம் கோணையா போயிடுச்சு, வாய் வந்து ஒரு மாதிரி தொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும், வாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் போயிடும், வாயில தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் ஜொல்லுவத்துல மாதிரி தண்ணி அப்படியே வழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும், இது எஃப். அடுத்து ஏ, ஏ ஃபார் ஆம், கையை தூக்க சொல்லி பார்க்கணும், ஒரு கை அப்படியே தோண்டு போன மாதிரி இருக்கும், இல்லை காலை தூக்க சொல்லி பார்த்தீங்கன்னா தோண்டு போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சி, அப்புறம் வந்து காக்னிஷன், அப்புறம் வந்து மூளையிலோட யோசிக்கிற தன்மை.

0: இதெல்லாம் பார்த்துட்டு டீ டீனா டைம், டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றது தான் வந்து பி ஃபாஸ்ட்.
1: ஓகே.
0: ஸோ பேலன்ஸ், ஐ மூமெண்ட், அப்புறம் வந்து ஃபேஸ், ஆர்ம், அப்புறம் ஸ்மைல் பண்ண சொல்கிறது, அப்புறம் டைம்லி ரீச் ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து பக்கவாதத்துக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிற ஒரு மெத்தட்.
1: ஓகே டாக்டர், இப்போ இதில் கோல்டன் அவர்னு சொல்கிறாங்கல்ல, அதுனா என்ன டாக்டர், அது ஏன் முக்கியம் சொல்கிறாங்க?
0: ஓகே, இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்போல்லாம் சிடி ஸ்கேன் வசதி ரொம்ப கம்மி. ஸோ சிடி ஸ்கேன் வந்து எடுக்க முடியாது. அப்படியே எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் பீரியட் கிராஸ் ஆகிடும். மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ண முடியாது, நிரந்தரமாக பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிடி ஸ்கேன் இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. ஸ்பெஷல் மருந்துகள் புதுசாக மருந்து கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா வந்து எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனடியாக போனோடனே த்ராம்போலைசிஸ் பண்ணுறாங்க, இப்போ அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மூளையில் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வந்தாலும் த்ராம்போலைசிஸ் பண்ணுறதுக்கான வசதி இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. நம்ம பாண்டிச்சேரியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இந்த வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணணும், ரொம்ப லேட் ஆச்சுன்னு வச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் டைம் வந்து 4.5 hours, அதாவது 4.5 மணி நேரம். ஆனால் அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கணும், அவருக்கு நாங்கள் சிடி ஸ்கேன் பண்ணியிருக்கணும், சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ரத்த ஸ்கேன் பண்ணணும், ஒருவேளை அந்த மருந்து கொடுத்தா உடம்பு ப்ளீட் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேஷண்ட் வந்து ஒரு 3 hoursக்குள்ளே ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துட்டாங்கன்னா அடுத்த 1.5 hours நாங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். ஒருத்தவங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் கூட உடனே சிடி ஸ்கேன் ரூம் போயிடுவாங்க. மற்ற எல்லா சிடி ஸ்கேனை விட இந்த சிடி ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த சிடி ஸ்கேன் எடுத்துருவோம். எடுத்து பார்த்துட்டு ஒருவேளை அந்த மூளையில் ரத்த கசிவு எதுவுமே இல்லை, ரத்தக்குழாய் அடைப்பு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, மைல்டாக இருக்குதுன்ற பட்சத்தில் உடனடியாக த்ராம்போலைசிஸ் மருந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கான ரெக்கவரி சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை தான் நம்ம வந்து கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம அந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போகணும், ரத்தக்குழாய் அடைப்பு மருந்து கொடுப்பாங்கன்ற விழிப்புணர்வும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த பிரெயின்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து த்ராம்போலைசிஸ் பண்ணுறாங்கன்ற விழிப்புணர்வு வந்து இன்னும் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி வாயில் நான் மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் துரைராஜ் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர்.

0: இப்போ பிளட் ப்ரெஷர் சுகர்லாம் இருக்குல்ல டாக்டர், அது எப்படி நரம்பு பாதிக்குது?
1: ஓகே, இப்போ நம்ம வந்து சுகர் பிபி இரண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு உருவாக்காது. நம்ம இதை யூஸ்வலாக என்ன நாள்பட்ட நோய்னு சொல்லுவோம். இது எப்பவுமே வந்து பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுக்கவும் மாட்டாங்க. பட் ஆனால் அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூளையில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ரத்த குழாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பை சேர்த்துக்கிட்டே வரும். திடீர்னு ஒரு நாள் பெருசாக காமிக்கும். அந்த திடீர்னு ஒரு நாள் பெருசாக காமிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சுகரையும் பிபியும் கண்ட்ரோலாக வச்சுக்க சொல்கிறோம். ஸோ இப்போ பிளட் சுகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரத்த குழாயில் வந்து அதிரோஸ்க்லரோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த குழாயில் அந்த லியூமன் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பை என்ன பண்ணால் வந்து படிய வச்சுக்கிட்டே வந்துடும். அப்படி படிய வைக்கும்போது அந்த ரத்தம் போகிறதுக்கான வழி வந்து ரொம்ப சுருங்கிடும். அப்போ என்ன பண்ணால் மூளைக்கு போகிற ரத்த குழாய்களோட அளவு சுரையிறதுனால ரத்த ஓட்டம் வந்து குறையும். ஸோ மூளை என்ன பண்ணால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும், குறையும். இது வந்து திடீர்னு ஏற்படும் போது தான் நம்மளுக்கு பக்கவாதம் வர்றது. இது ஒரு விதமான பிரச்சனைகள். இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பிபி, பிபி வந்து திடீர்னு அதிகமாகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரத்த குழாய் வெடிச்சிடும். ஸோ இதான் வந்து பிரெயின்ல வந்து ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான பக்கவாதம். ஸோ பக்கவாதத்தில் ரெண்டு விதம் இருக்குது, ரத்த குழாய் அடைப்பினால வர்றதும் பக்கவாதம், ரத்த குழாய் கசிவுனால வர்றதும் பக்கவாதம் தான். ரத்த குழாய் அடைப்பா கசிவானது நம்ம சிடி ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதனால தான் இப்போ பக்கவாதம் வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ண வேண்டியது இருக்கணும், சிடி ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா ரத்த குழாய் அடைப்புனால ஒரு பக்கவாதம் வரும்போது நம்ம வந்து ரத்த குழாய் அடைப்பு நீக்கி ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்காக ஒரு சில மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது ரத்த குழாய் கசிவாக இருக்கும்போது அந்த மருந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி ரத்தம் ரொம்ப கசிஞ்சிச்சு, ரொம்ப லீக் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்காக என்ன புரியணும்னா பிபி சுகர் ரெண்டுத்துனாலையுமே பக்கவாதம் வரலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு விதமான பக்கவாதத்தை உருவாக்கும். ஸோ பக்கவாதம் வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பக்கவாதத்தோட வீரியத்தன்மையை குறைக்கலாம் நம்புறோம் உங்களுக்கு.
0: ஓகே டாக்டர், இப்போ மறதி நோய் எதனால ஏற்படுது டாக்டர்? இப்போ சின்ன வயசில் இருக்கவங்களுக்கும் மறதி வருதுன்றாங்க, வயசானவங்களுக்கும் மறதி வருதுன்றாங்க, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்?
1: ஓகே, இப்போ மறதின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெமரி டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து வயசானவங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா வந்து மெமரி டிஸ்டர்பன்ஸோடு சேர்த்து காக்னேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன வந்து வாழ்க்கை முறையிலேயே ஃபுல்லாக மாற்றங்கள் வர்றது. இப்போ இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ் ஷார்ட் டேர்ம், இன்டர்மீடியட், லாங் டேர்ம் பிரிப்பாங்க. நம்மளுக்கு இப்போ யூஸ்வலாக வர இந்த சின்ன பசங்களாம் வர மெமரி பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது சின்னதாக கடைக்கு போகும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லும்போது சின்னதாக மறக்கிறது, இல்லை ஒரு பொருள் இங்கே வச்சுட்டு அதில் விளையாட்டுத்தனமாக எங்கே வச்சோன்றதை மறக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன மறதிகள் தான் அதெல்லாம். பட் ஆனால் வயசானவங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க முகமே மறந்து போயிடும். சமையல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டராக வந்து இப்போ அடுத்தடுத்த பொருள் இதெல்லாம் போட்டு சமைக்கணுன்ற அந்த ஆர்டர் மறந்து போயிடும். ஸோ சமையலில் வந்து பார்த்தா மாற்றி மாற்றி செய்வாங்க. சில சமயம் சக்கரை அதிகமாக போட்டுறது, உப்பு கம்மியாக போடுறது, உப்பு அதிகமாக போடுறதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னு வச்சிங்கன்னா திரும்பி வரதுக்கு வழி தெரியாது. அந்த விஷுவல் ஸ்பேஷியல், அந்த வழி எப்படி போகிறதுன்றது மறந்து போயிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், எந்தெந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், ஒருத்தனோட பேர், ஒரு பொருளோட பேர், இந்த மாதிரி மறந்து போயிடும். ஸோ வயசானவங்களுக்கு வரத்தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள். யூஸ்வலாக அது அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து பார்த்தா வந்து இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸு, லாங்குவேஜ், அதாவது வந்து வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டிஸ்டர்பன்ஸு, விஷுவல் ஸ்பேஷியல்னால் வந்து எந்த இடத்துக்கு போகணும், பாத்ரூம் எது எங்கே இருக்குன்னு தெரியாது, கிச்சனில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க. இதுதான் பாத்ரூம் சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, வழி எப்படி போகிறது, அந்த வழி அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான வரத்தை வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் மறதின்னு சொல்கிறது. மற்றபடி சின்ன சின்னதாக ஒரு சாய் வச்சுட்டு ஓகே எங்கே வச்சோம்னு சொல்லிட்டு தேட மறந்துட்டு எடுத்துறது ஓகே, பட் அதையே டெய்லி செய்கிறான்னு வச்சிங்களேன், நம்ம அவங்களை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த ஞாபக மறதி வந்து இந்த ஞாபக மறதிக்கான அறிகுறிகளாக இது இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு.
0: ஓகே ஓகே டாக்டர், இப்போ அந்த வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்?
1: ஓகே, ஸோ இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ஜெனட்டிக் ப்ராப்ளம், நான் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து பரம்பரை பரம்பரையாக வர்றது, அது வந்து யூஸ்வலாக யங் ஏஜில் வராது, ஓல்ட் ஏஜில் தான் சார் வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், வந்து பெருசாக தடுக்க முடியாது. பட் ஒன்ஸ் வந்தபோது இயர்லியஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேர் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஒரு டைரி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு மேப் மாரி ஒரு ஐடியா கொடுக்கறது, அதுமாதிரி கொடுக்கும்போது அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் ப்ராக்ரெஷன் ஆகும் தடுக்கலாம். இப்போ இயர்லி ஸ்டேஜஸில் வருதுன்னு வச்சிங்களேன், அது வந்து மோஸ்ட்லி சத்து குறைபாடுகள்னா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விட்டமின் B12 குறைபாடு, தைராய்டு பிரச்சனைகள், இல்லை சுகர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, ஒரு ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷனில் போயிடுவாங்க. உடம்புல இருக்கிற உப்புச்சத்துக்கள் மாறுறது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இயர்லியரே கண்டுபிடிக்கும் போது ட்ரீட் பண்ணலாம். ஸோ ட்ரீட்டபுள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ட்ரீட்டபுள் காசஸ் ஃபார்

0: மெமரி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த தைராய்டு ப்ராப்ளம், விட்டமின் சத்து குறைபாடுகள், சம்டைம்ஸ் தலையில் அடிபட்டு ரத்த கசிவு வந்து விட்டுருக்கும். அதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரத்த கசிவெல்லாம் எடுத்துகிட்டு போகுது, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவர்சபிள் ஆகிடும் அந்த மெமரி டிஸ்டர்பன்ஸஸ்லாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு நரம்பியல் பிரச்சனைகள்லாம் ஏற்படுதில்ல டாக்டர், அதை எப்படி பேரண்ட்டுக்கு ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது?
0: இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு ஒரு சில விதமான நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. பட் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது. இப்போ பெரியவங்க மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க பசங்க, அப்படியே சொன்னாலும் வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதனையும் வந்து சின்ன பேசவே தெரியாத குழந்தைகள், பேசவே முடியாத குழந்தைகள், அவங்களால சொல்லவும் தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் வந்து பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே வந்து வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஏற்கனவே குழந்தைய பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் யூஸ்வலாக. மைல் ஸ்டோன்ஸ்னால் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மைல் ஸ்டோன்ஸில் குறிப்பிட்ட வளர்ச்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை வந்து தலை நிற்கிறது ஒரு 3 மாதத்தில் நிற்கும், ஒரு 5 மாதத்தில் குழந்தை கவுந்துடும், 8 மாதத்தில் வந்து உட்காந்துரும், 1 வருஷத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்கும்னு

0: ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே வந்து வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஏற்கனவே குழந்தையை பார்த்தவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் யூஸ்வலாக. மைல் ஸ்டோன்ஸ்னால் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மைல் ஸ்டோன்ஸில் குறிப்பிட்ட வளர்ச்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை வந்து தலை நிற்கிறது ஒரு 3 மாதத்தில் நிற்கும், ஒரு 5 மாதத்தில் குழந்தை கவுந்துடும், 8 மாதத்தில் வந்து உட்காந்துரும், 1 வருஷத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இப்போ அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தான் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணணும். குழந்தைங்க வந்து என் குழந்தை 1 வயசாயும் நடக்கவே ஆரம்பிக்கலை, 2 வயசாயும் இன்னும் ஒன்று அம்மா கூட சொல்ல மாட்டேங்குது, ஸ்பீச் டிலே, மோட்டார் டெவலப்மெண்டல் டிலே, நடக்கும் போது தள்ளாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான அறிகுறிகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது 2 மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான். மைல் ஸ்டோன்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து ஸ்பீச் டிலே ஒன்று சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஏற்கனவே நல்லா வளர்ந்துட்டு இருந்த குழந்தைங்க திடீர்னு என்ன பண்ணுவோம்னா பேச்சு குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து பேச்சு எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், மெமரி டிஸ்டர்பன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும், இன்டெலிஜென்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நடக்கும்போது தள்ளாடுவாங்க, நடக்கும்போது வந்து ஒரு நேர்கோட்டில் நடக்க முடியாது, அப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு மொழி மாறிடும், சில பேருக்கு வலி போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து நரம்பு பிரச்சனைகள் வரத்துக்கான அறிகுறிகள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடனடியாக என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கான அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஆர்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், அப்படின்னா என்ன டாக்டர்?
0: ஓகே, ஆர்டிசம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூரோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு தனி உலகத்துல அவங்க பாட்டு வந்துட்டு இருப்பாங்க, அந்த உலகத்துல வந்து மத்தவங்க யாரையும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் தனியா வந்து விளையாடுறது, அவங்க வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன், புதுசா யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சுங்க அவங்க பார்த்து பயப்படுவாங்க, அவங்க கூட பேச மாட்டாங்க, அவங்க கூட ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு பேசுவாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியா ஒரு சைக்கலாஜிக்கல் தெரப்பி அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: 1.5 கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
6: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
8: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
9: आपके परिवार के जो बड़े लोग हैं उनके साथ परीक्षा पे चर्चा पढ़ने के लिए कहिए, उसकी चर्चा कीजिए. और कोई मंत्र है तो खास लाइन करके बताइए, देखिए ये PM ने ये कहा है, तुम पढ़ो.
8: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
2: आपके परिवार के जो बड़े लोग हैं उनके साथ परीक्षा पे चर्चा पढ़ने के लिए कहिए, उसकी चर्चा कीजिए. और कोई मंत्र है तो खास लाइन करके बताइए, देखिए ये पीएम ने ये कहा है तुम पढ़ो.
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் துரைராஜ் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப வலிப்பு நோயெல்லாம் சொல்றாங்களே டாக்டர், அது எதனால ஏற்படுது? அப்புறம் அதனால இருக்கிற மூட நம்பிக்கைனா என்ன டாக்டர்?
3: இப்ப வலிப்பு நோய்ன்றது பாத்தீங்கன்னா வந்து சீஷர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மூளையில பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து பிரெயின் வேவ்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப அதிகமான பிரெயின் வேவ்ஸ் மூவ் ஆகும்போது அது என்ன பண்ணும், வந்து பிரெயினை வந்து இரிட்டேட் பண்ணிடுது. அப்படி இரிட்டேட் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா வந்து மூளை வந்து யூஸ்வலாக ஒரு கையில் மூவ் பண்ணுற இடத்துக்கு ஒரு இடம் இருக்கும், கால் மூவ் பண்ணுறது இடத்துக்கு ஒரு இருக்கும். அது ரொம்ப ஓவர் ஆக்டிவ் பண்ணும்போது என்ன பண்ணால் கை கால் வந்து வெட்டி வெட்டி இழுக்கிறது, வாயிலேருந்து நுர வர்றது, கண் மேலே போகிறது, சம்டைம்ஸ் சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்துடுறது, இந்த மாதிரி அறிகுறி

0: கூட வரத்தை தான் நம்ம வந்து வலிப்புன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இந்த கை கால் வெட்டி வெட்டி இருக்கிறது காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக மறுத்து போகிறது, கண் பார்வை மட்டும் மறையிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வலிப்புகளும் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வலிப்பு நோய் வந்து எப்படி வருது சொல்லிட்டு அறிகுறிகளே இருக்காது, திடீர்னு வந்துடும், எப்போனாலும் வரலாம். பட் ஏற்கனவே வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது முக்கியமாக வந்து அவங்க சரியாக மருந்துகள் எடுத்துக்காத போதோ, இல்லை மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வாழ்க்கை முறை இருக்குது. கரெக்டான நேரத்தில் தூங்கணும், நேரத்தை கரெக்டாக சாப்பிட்டுணும், ரொம்ப ரொம்ப வெளிச்சமான இடத்துக்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத போது அவங்களுக்கு வந்து வலிப்பு வந்துடுது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வலிப்பு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரும்பு பொருள் எடுத்துமே கையில் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து வலிப்போட தன்மையை பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் மேக்ஸிமம் 5 நிமிஷம் நின்றோம். அது நீங்கள் அந்த டைமில் கையில் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றுடும் அது. பட் நீங்கள் அந்த சில பேர் நினைப்பாங்க கையில் அந்த பொருள் கொடுக்கறதுனால தான் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு
1: நினச்சிட்டு
0: இருப்பாங்க. பட் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அவங்க வாயில் ஏன்னா பொருட்கள் இருந்தாலோ, இல்லை ஏன்னா தண்ணி சாப்பாடு பொருள் இருந்தாலோ, அது என்ன ஒன்றா வந்து அவங்க தொண்டைக்குழல போய் அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த புறையேறாமல் பார்த்துக்கணும் அவங்கள. ஸோ வலிப்பு வந்து அவங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சுற்றி இருக்கிறத வந்து பொருட்களெல்லாம் கிளியர் பண்ணணும், ஏன்னா அதில் போய் இடிச்சுக்கிட்டு அவங்க இன்ஜுரி ஆகிடக்கூடாது. ரெண்டாவது விஷயம் அவங்கள ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வைக்கணும். அப்படி திருப்பி படுக்க வைக்கும் போது வாயிலுக்கு அந்த பொருட்கள் கீழே விழுந்துடலாம், இல்லை புறையேறாமல் போயிடும். பட் நீங்கள் வந்து அவங்க வாயில கை விட்டு எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க கையை கடிச்சிருவாங்க அது.
1: ஏன்னா
0: அது பல்லு கட்டிக்கிறதுக்கான கட்டுறதுக்கான நேரமும் அந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகமான ரிஸ்க் அதிகம். ஸோ அவங்களோட வாயில் இருக்கிற பொருளோ தண்ணியோ எதனா ஒன்று அவங்க மேலே விழாமல் இருக்கணும். பக்கத்தில் ஒரு நெருப்பான பொருளோ, இல்லை தண்ணியான பொருளோ, இல்லை வந்து விபத்து ஏற்படுற மாதிரி ஒரு ரோட் பக்கத்தில் இருக்காங்களோ, அதை சேஃப்டி பண்ணுறதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும். மற்றபடி இந்த கையில் பொருள் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண தேவையில்ல. இன்னும் நிறைய பேர் அதெல்லாம் வந்து இன்னும் பேய் கவரணும், பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க வந்து மூளையில் ஏற்படுற மாற்றங்களால் வர பிரச்சனை அது.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
3: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
4: आपके परिवार के जो बड़े लोग हैं उनके साथ परीक्षा पे चर्चा पढ़ने के लिए कहिए, उसकी चर्चा कीजिए. और कोई मंत्र है तो खास लाइन करके बताइए, देखिए ये पीएम ने ये कहा है तुम पढ़ो.
3: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் துரைராஜ் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அப்படின்னா என்ன டாக்டர்?
0: பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து மூளையில வந்து சிறுமூளை பெருமூளை அப்படின்னு இருக்கும், இது இல்லாம வந்து மிட் பிரெயின் பான்ஸ் சொல்லுவாங்க. அதுல வந்து டோப்பமைன் அப்படின்ற ஒரு விதமான ஹார்மோன் அதை செக்ரேட் பண்ற நரம்புகள் வந்து குறையறதுனால வரத்தான் வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இதோட அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்லோனஸ், அதாவது வந்து ஏற்கனவே வந்து வேகமா செஞ்சிட்டு இருந்த வேலையெல்லாம் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்லோவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நடைகளை ஸ்லோவா வருது, சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் வந்து ஒரு ஸ்லோனஸ் வந்துடும். இது யூஸ்வலா வந்து ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கிற வயசானவங்களுக்கு தான் வந்து யூஸ்வலா வரும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கை நடுக்கும். ஒரு கை மட்டும் என்ன பண்ணா சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது கை நடுக்கிட்டே இருக்கும். அது யூஸ்வலா என்ன சொன்னா பின் ரோலிங் ட்ரமர் சொல்லுவாங்க. இப்ப சில பேர் வந்து ஜபம் பண்ணும் போது மணி எல்லாம் அப்படியே உருட்டிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கை என்ன பண்ணுவாங்க அப்படியே பொறுமையா அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நடுக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தள்ளாட்டம், நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன ஒன்றா வந்து விழுந்துருவாங்க. எதனால விழுந்தான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது, வழுக்கி விழுந்துட்டீங்களா தடுக்கி விழுந்துட்டீங்களா எது கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. பட் அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த பாஸ்டுரல் மெக்கானிசம் குறையிறதுனால என்ன ஒன்றா வந்து திடீர்னு வந்து அவங்க வந்து விழுந்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மசில் ஸ்டிஃப்னஸ், அவங்க உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண் பார்வை அந்த இமைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இமைக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாரிங் லுக்கு, அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸோட அறிகுறிகள். இது வந்து மூளையில் வந்து ஒரு சில விதமான நரம்புகள் தேய்மானம், அதாவது நியூரோ டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, நரம்பு தேய்மானம் ஏற்படக்கூடாதனால வர்றது தான் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்.
1: ஓகே டாக்டர், இப்போ நிறைய நம்ம நியூரோ ப்ராப்ளம் பற்றி சொன்னீங்களா.

0: டாக்டர், இப்ப இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டா அந்த நரம்பு வந்து கொஞ்சம் பலமா இருக்கும்?
1: ஓகே, இப்போ நரம்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு ஒரு ரெப்ளினிஷிங் டைம்னு ஒன்று தேவை.
0: ஓகே,
1: ஸோ கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நரம்புகளுக்கு வந்து ஒரு பிரேக் வேணும். அந்த பிரேக்கில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப் டைம். அந்த ஸ்லீப் டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நரம்பில் இருக்கிற தேவையில்லாத வந்து நொதி பொருட்கள், கழிவுகள் இதெல்லாத்தையும் வந்து வெளியேற்ற டைம். ஸோ ஒருத்தவங்க வந்து கரெக்டான அடிக்யூட் டைம் ஆஃப் ஸ்லீப் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7.5 to 8 hours ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக தூங்கணும். அது தூங்குகிற டைம் தான் பார்த்திங்கன்னா வந்து பிரெயினுக்கும் நரம்புகளுக்கும் தேவையான ரெப்ளினிஷிங் டைம். செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், முக்கியமானது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் பண்ணும்போது உடற்பயிற்சியெலாம் பண்ணும்போது என்னவென்னு கேட்டிங்கன்னா வந்து உடம்புல என்டார்ஃபின் செக்ரேட் ஆகும். அந்த என்டார்ஃபின்ஸ் என்ன பண்ணணும், டோப்பமைன் போட்டு பலவிதமான நொதிகளை சுரக்கும்போது நம்ம உடம்பு வந்து செரிபிரல் பிளட் ஃப்ளோ அதிகம், பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும், ஆல்கஹால் இன்டேக்கை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது கூட உணவுப் பொருட்கள், உணவுப் பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்தான காய்கறிகள், பழங்கள், இதை எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேமஞ்சிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா வந்து மூளையில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற ஒரு சில விதமான இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது மூலமாக அது பிரெயினை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கோம் எப்போவுமே.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு ஆரோக்கியமான மூளைக்கு நம்ம தினசரி கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு 5 பழக்கம் என்ன டாக்டர்?
1: ஓகே, ஸோ ஆரோக்கியமான மூளை நரம்பு இது மட்டும் கிடையாது, ஈவன் இதயம், நுரையீரல் எல்லாத்துக்குமே வந்து தேவையான அறிவுரைகள்னு கேட்டிங்கன்னா வந்து நேரத்துக்கு கரெக்டாக எழுந்திருக்கணும், கரெக்டான டைமில் படுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்லீப் என்வாயன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்.
0: ஓகே,
1: என்ன பிரச்சனைனா வந்து தூக்கம் வரத்துக்கே நிறைய பேர் வந்து செல்ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த செல்ஃபோனை வந்து பெட்ரூம்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்லீப் என்வாயன்மெண்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஃபுட் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சத்தான பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் தானியங்கள் இதில் வந்து மோராகவும் நான்வெஜ் சாப்பிட விட சொல்ல அதுக்கு கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து எடுத்துக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிட்ஸ், ஹேபிட்ஸில் முக்கியமாக ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், மற்ற ட்ரக்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ், சரியான முறையில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் தான் செய்யணும் கிடையாது, வீட்டிலையே வந்து ஒரு 30 minutes வந்து வீட்டை சுற்றி எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ வாக்கிங் போகிறது, கை காலை வந்து மடக்கி நீட்டி பயிற்சி பண்ணுறது, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து யோகா, மனதை ஒருமுகப்படுத்துதல். ஸோ இதெல்லாம் தான் வந்து விலையே கொடுக்க தேவையில்லை, எதுவுமே பெருசாக செலவு பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் டு மெயின்டைன் த பிரெயின் அண்ட் நர்வஸ் ஹெல்த்தி அண்ட் ஃபைன்.
0: ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க டாக்டர் துரைராஜ் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ டாக்டர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 rupees அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 rupees தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
5: आपके परिवार के जो बड़े लोग हैं उनके साथ परीक्षा पे चर्चा पढ़ने के लिए कहिए, उसकी चर्चा कीजिए, और कोई मंत्र है तो खास लाइन करके बताइए, देखिए ये पीएम ने ये कहा है तुम पढ़ो.
4: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

நேரம் 5:20 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான மாலை வணக்கம். என்ன மக்களே, பாட்டு கேட்க ரெடியா? நல்ல சூப்பரான ட்ரெண்டிங்கான சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சியில என்ன பாடல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் நைட் திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, பிரதீப் குமார் குரல்ல.

0: அந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்ப போறேன்? அந்த வீட்டுக்கு போன சொல்லு. இந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்பதான் சர்வீஸ் போவ?
1: ஸ்ட்ரைக்கரேண்டா புச்ச,
0: அந்த கோடம்பாக்கு வீட்டுக்கு எப்ப சர்வீஸ் போவ?
1: வீட்டுக்குதான் போறேன்.

0: அறிவில உனக்கு வர கோத்து அப்படியே வெச்சனா பல்ல பேத்துற உனக்கு
1: ரூம்ல வந்து படுத்தல நீ பல்ல பேத்துறியா
0: ஊருமா உனக்கு ஏன் இங்க பட
1: முடியாதுடா இங்கலாம் பட முடியாது
0: இங்க பட தூங்க வரடா ஏன் வாஸ்டல் ஏசில பத்தி
1: ஏய் ஆமா
2: நீ என்னடா இத்தனை மணிக்கு தலையில தண்ணி ஊத்தினேங்கற
0: தூங்கும் போது தலையில தண்ணி ஊத்திச்சு பைத்தியம்
1: ரூம்ல வந்து படுத்தல படுக்காத நோட்டே எத்தனை தடவை சொல்றது போன் சத்த தாங்க முடியல
0: ஏய் உட்கார்ந்து போன் பேசறதா
3: இங்க என்ன சத்தம்
0: அங்க கேளு
1: அம்மா இவன் அம்மா வச்சு அடிச்சான் அத
3: என்ன கை நீட்டற பழக்கம்
0: பாரு
1: என்னடி போய் சொல்றமா குடிச்சு வந்து ரூம்ல வந்து பாட்டு விட்டு தூங்கி ரூமே நார்மல்
3: குடிச்சிருக்கியா குடிச்சடா
4: என்னாச்சு

எஃப்எம் ரெயின்போவில் திரை இசை கேட்டு இருக்கீங்க. திரை இசையில அடுத்ததா பாடல் வருது. பார்க்கிங் திரைப்படத்திலிருந்து கேட்டு வைப் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போவில் திரை இசை கேட்டுட்டு இருக்கீங்க. திரை இசையில அடுத்ததா பாடல் வருது. பேச்சுலர் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு அட்டகாசமான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கடைசியில அடுத்ததா பாடல் வருது. லிப்ட் திரைப்படத்துல இருந்து சிவகார்த்திகேயன் ராஜேஷ் பூவையார் குரல்ல சும்மா சூப்பரான சாங் வருது, கேட்டு வைப் பண்ணுங்க.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர் டோர்.

திரைசீலா அடுத்ததா பாடல் வருது. ரெக்க திரைப்படத்துல இருந்து ஸ்ரேயா கோஷலோட குரல்ல சும்மா சூப்பரான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

திரைசில அடுத்ததா பாடல் வருது. மான் கராத்தே திரைப்படத்துல இருந்து பென்னி தயால் குரல்ல சும்மா சூப்பரான சாங். மக்களே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

திரைசில அடுத்ததா பாடல் வருது. மான் கராத்தே திரைப்படத்துல இருந்து பென்னி தயால் குரல்ல சும்மா சூப்பரான சாங். மக்களே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 5:44 13 நொடிகள் ஆயிற்றுக்கு. திரையிசையில அடுத்ததா பாடல் வருது, சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து.

இசையில அடுத்ததா பாடல் வருது. கண்டேன் காதலை திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் குரல்ல சும்மா மாசான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 6:03 2 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. திரைசையில அடுத்ததா சும்மா ஒரு வைபான சாங் வருது. என்ன படம் அப்படின்னா மரியான் திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாடு தலைவணங்குவதாக கூறியுள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. அஸ்ஸாம், மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற மாநிலங்களில் நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதம் மற்றும் நாட்டு மக்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் அனைத்து சக்திகளுக்கும் எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்கு ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சான்றாகும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த பணியில் அசாதாரண வெற்றி நமது ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற தைரியத்தையும் உறுதியையும் பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: பகல்காமில் நடைபெற்ற கொடூரமான தாக்குதல் மிக துல்லியமாக எதிர்கொள்ளப்பட்டது என்றும், நாட்டை அச்சுறுத்த முயல்பவர்கள் நமது தேசம் ஒற்றுமையுடனும் வலிமையுடனும் பதிலடி கொடுக்க தயாராக உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். நமது வீரர்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் தேசப்பற்றுக்கு இன்று நாடு வணக்கம் செலுத்துவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இந்தியாவின் அமைதி, ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை சீர்குலைக்க முயற்சிக்கும் பயங்கரவாத சக்திகள் மற்றும் அவற்றிற்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு உறுதியாக பதிலடி கொடுக்க வரையறுக்கப்பட்ட தருணம் இது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் ஆயுதப்படைகளின் அசைக்க முடியாத தைரியம் மற்றும் வீரம் பயங்கரவாத வலைப்பின்னல்களை திறம்பட குறிவைத்து தகர்த்தெறியப்படுவதை உறுதி செய்தது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா கூறுகையில், ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான துணிச்சலான மற்றும் ஆக்கப்பூர்வமான பதிலடி என்றும், ராணுவத்தின் இந்த நடவடிக்கை பாதுகாப்புத் துறையில் உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் தன்னம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கும் அதன் செயல்பாட்டு சூழலை அகற்றுவதற்கும் நாடு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஆயுதப்படைகளின் ஈடு இணையற்ற தைரியம், துல்லியம் மற்றும் உறுதியை ஆபரேஷன் சிந்தூர் வெளிப்படுத்தியுள்ளது என்றும், பகல்காமில் பொதுமக்கள் தாக்கப்பட்டதற்கு பாதுகாப்பு படைகள் கொடுத்த பதிலடிக்கு தேசம் வணக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆபரேஷன் சிந்தூர் நவீன இராணுவ நடவடிக்கைகளுக்கான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றும், பாதுகாப்பு படையினரின் துணிச்சலையும் தியாகத்தையும் நாடு போற்றுகிறது என்றும் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் சகாப்த இயக்கமாக நிற்கிறது என்றும், இது ஆயுதப்படைகளின் தாக்குதல் சக்தியை நாட்டின் எதிரிகளுக்கு எப்போதும் நினைவூட்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நாட்டின் பாதுகாப்பு படைகளின் ஈடு இணையற்ற வீரத்திற்கு தாம் வணக்கம் செலுத்துவதாகவும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அழிக்க ஒன்றிணைந்து செயல்படும் உறுதியான அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றை நினைவில் கொள்ளும் நாளாக இந்நாள் திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச உடல் பரிசோதனை செய்து கொள்வதற்கான தேசிய இயக்கத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பின்

0: 3.2% குறைந்துள்ளது என்றும், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமின்றி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கேரளத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. புதிய அரசு அமைப்பது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழக ஆளுநராக பொறுப்பு வகிக்கும் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் திரும்பியவுடன் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா ரவீந்திர ஜெயந்தியை முன்னிட்டு சனிக்கிழமையன்று கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பரேட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: மேற்குவங்க மாநில பாஜக தலைவர் திரு ஷமிக் பட்டாச்சாரியா விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த அதிகாரிகளை மாநில தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையே விழா நடைபெறும் இடத்தை சுற்றி சுமார் 4000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும், உயரமான கட்டிடங்களிலிருந்தும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பட்டாச்சாரியா கூறியுள்ளார்.
0: அஸ்ஸாம், மேற்குவங்கம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற மாநிலங்களில் நடைமுறையில் இருந்த மாதிரி நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் இந்த மாதிரி நடத்தை விதிகள் செயல்படுவதை நிறுத்திவிட்டது என்று தேர்தல் ஆணையம், மத்திய அமைச்சரவை செயலாளர், மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. எனினும் மேற்கு வங்கத்திலுள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் வரும் 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் அந்த தொகுதியில் மட்டும் மாதிரி நடத்தை விதிகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கப்பட்டது. பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விழாவில் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதா ஹஸ்னைன் புதிதாக நியமிக்கப்பட்ட 32 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் இரகசிய காப்பு பிரமாணத்தை செய்து வைத்தார். திரு விஜய்குமார் சௌத்ரி மற்றும் திரு பிஜேந்திர பிரசாத் யாதவ் ஆகியோர் திரு சாம்ராஜ் சௌத்ரியுடன் ஏப்ரல் மாதம் பதவியேற்று துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். 243 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் 89 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இவ்விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் மற்றும் ஜேடியு தேசிய தலைவர் திரு நிதிஷ்குமார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். தமிழகத்தில் நிலவும் தெளிவற்ற அரசியல் சூழலில் புதிய அரசை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தாவேக தலைவர் திரு விஜயை இன்று லோக்பவனில் சந்திக்க அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்பின் போது அரசு அமைப்பதற்கு தமிழக சட்டமன்றத்தில் தேவைப்படும் பெரும்பான்மை ஆதரவு இன்னும் பெறப்படவில்லை என்று ஆளுநர் விளக்கியதாக லோக்பவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 15வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு புதிய 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியல் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று காலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். புதிய அரசு அமையும் வரை காபந்து முதலமைச்சராக இருக்கும்படி ஆளுநர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரங்கசாமி,

விரைவில் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் முடிந்தபின் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதம் கொடுக்க உள்ளதாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு நாடு தலை வணங்குவதாக கூறியுள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி அரசின் பதவியேற்பு விழா வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது. அஸ்ஸாம், மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களில் நடத்தை விதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரில் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கும்கி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:26. நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேரம் 6:32. எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டிருக்கீங்க மனம் வருவதே நிகழ்ச்சியில் நடந்ததாக பாடல் கேட்கலாம். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். டோரா திரைப்படத்தில் இருந்து.
1: டோரா, அவனை வேற பிளான் போட்டுக்கோ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்களே, நாளை காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில நீங்கள் பங்கு பெறணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க நம்பர் 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 என்ற புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

நேரம் 7:47, 43 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போல. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், கொடி வீரன் திரைப்படத்திலிருந்து.

நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

நேரம் 7:52:46 ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புதல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், பியார் பிரேமா காதல் திரைப்படத்தில் இருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவாக பாடல் கேட்கலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் இருந்து.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 102 இடங்களில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாக விவசாயிகளின் மேம்பாடு மிக அவசியம் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கனிகள் வள மாநாட்டின் துவக்க விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியா தற்போது சராசரியாக 1,129 லட்சம் மெட்ரிக் டன் கனிகளை உற்பத்தி செய்வதாக கூறினார். புதுச்சேரியில் நாளை முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாள் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்பன் கழகம் செய்துள்ளது. அஞ்சல் துறையை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுடில்லியில் புனரமைக்கப்பட்ட நேரு பிளேஸ் அஞ்சல் அலுவலகத்தை டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் இணைந்து திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை கொண்டு செல்லும் அஞ்சல் துறையை நவீனமயமாக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக கூறினார். மேற்கு வங்கத்தில் அரசியல் வன்முறைகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ராத் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறினார். லக்னோவில் நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. முதலில் ஆடி வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 3.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 38 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
7: நேயர்களே, சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நேரம் 9:40. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க தேன் சிந்தைய வானம் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தாய் வீடு திரைப்படத்திலிருந்து.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: தேன் சிந்தே வானம் நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். ஜானி திரைப்படத்தில் இருந்து.
2: Just listen.

நேரம் 9:30. டெய்ன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல நிகழ்ச்சி நடத்தக பாடல் கேட்கலாம். தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் எஃப்எம் ரெயின்போக்கு.

நேரம் 9:36. தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். சத்ரியன் திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: ஊரையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம், உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

நேரம் 9:43. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரில் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம், மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:52. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:26. இந்த அழகான இரவு நேரத்தில் இளையராஜாவோட இசை கேட்டுருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், சக்திவேல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:04. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரில் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:17:39. தேன் சிந்தி வானம் நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். பாடு நிலாவே திரைப்படத்தில் இருந்து

நேரம் 10:27:38 இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டு இருக்கீங்க தேன் சிந்த தேவானம். நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம், அமைதி படை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:38 நொடிகள். தேன் சிந்திவானம் நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். 6 to 60 திரைப்படத்திலிருந்து.